எங்களது பெரும்பான்மையின சிங்கள நண்பர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலையில் உயிர் நீத்த மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளில் தாமும் பங்கு பெற்றிருந்தார்கள். இதேபோல் பிரித்தானியாவிலும் மிக உணர்வுபூர்வமாக நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஒரு பெரிய பேரணி ஒன்றும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 8:05.

0: வணக்கம். முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2026. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழ் இன அழிப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழ் இன அழிப்பு செயல்முறை ஒரு 100 ஆண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணவாவை அதன் ஆயுத பரிமாணத்தை தமிழின அழிப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயையை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழிப்பு நினைவு கூறல் தகர்த்து எறிகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி ஆகாயமே எல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றே சாட்சியாக இரத்தம் தோய்ந்த மண்ணில் தேசத்துக்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பரியம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தின் கூட்டுத்தன் இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதையும் மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போட்டியில் ஏக துருவ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும், பல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்திற்குள்ளிருந்தே கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்கு உட்பட்டது. ஏக துருவத்தில் இருந்து பல்துருவ உலக ஒழுங்கினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்தில் இருந்து மாறுபட போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தின் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வேணவாவின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுப்பின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய விழுமிய அடிப்படைகள் மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதனையும், பேரரசு கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டது என்பதையும் தமிழ் தேசிய வரலாற்று பட்டு அறுதலுக்கு உட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். தாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவ பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பையும் அவர்களது நிலத்தினுடனான உறவையும் துண்டாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டியுள்ளது. பூர்வீக மக்களின் நில மீட்பிற்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொலித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழினம் உலகின் மூத்த பூர்வீக குடி. தமிழினத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதன் கூட்டு சார்பு தன்மையையும் சங்ககால திணை கோட்பாடு தொல்காப்பியத்தில் இருந்து எமக்கு தந்துள்ளது. திணை வாழ்க்கை முறை வாழ்தலை பிளவுகளாக கட்புலன் உணர்ந்ததாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை முன்னிலை படற்கை எனும் மூவிட உறவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்பிற்கு முன்னிருந்த திணை முறைமை தெளிவுபடுத்துகின்றது. ஆயுத போராட்ட மௌனிப்பிற்கு பின்னர் ஈழத்தமிழ் தேசம் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏக பல்துருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசத்தின் நிலம் தொடர் அபகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவமயமாக்கத்தின் சிங்கள பௌத்தமயமாக்கத்தின் செறிவு அதிகரித்துள்ளது. மத அடையாளங்கள் குறிப்பாக சைவ சமய தலங்கள் தொடர் இலக்குகளுக்கு ஆளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றன. பாடு அச்சதாக சித்தரிக்கப்பட்டு அழிவிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழரின் தேசிய அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய பூர்வீக வரலாறு சிதைக்கப்பட்டு சிங்கள இனத்தை பூர்வீக குடிகளாக மாற்றும் வரலாறு உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக திராவிடனாக இருந்த ராவண மன்னன் தற்போது சிங்கள ஆரியனாக மாற்றப்படுவதற்குரிய ஆய்வுகள் முன்வைக்கப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் கல்வி பெருமை பாராட்டிய தேசம் இன்று கல்வியை தொலைத்து விட்டிருக்கின்றது. போதைப் பொருள் பாவனையை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஒரு போர் முறையாக கட்டமைத்து இளைய தலைமுறையை திட்டமிட்டு அளித்து வருகின்றது. வளரும் தலைமுறையை போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்துவதன் ஊடாக தமிழின எழுச்சியை தொடர்ந்து தடுப்பதற்கான முயற்சிகளை ஏற்கனவே சிங்கள அரசு திட்டமிட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு எதிரான எதிர்ப்பும் ஓர் அரசியல் யுத்தமே. தமிழின அழிப்பிற்கான பொறுப்பு கூறலின் நீதி பொறுமுறைகளை சிங்கள அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது. இனவாதத்திற்கு எதிராக பேசுகின்ற அரசு பொறுப்பு கூறல் பொறிமுறை அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தக்கவைப்பதற்காக திரிவுபடுத்தியுள்ளது. தமிழ் இன அழிப்பிற்கான நீதி வேண்டிய நீண்ட போராட்டத்தை சிங்கள அரசும் அதன் அடிவருடிகளும் மலினப்படுத்தியும் சிதைத்தும் வருகின்றன. இள மீட்புக்கான போராட்டங்களையும் தமிழின வரலாற்று தடைய அடையாளங்களின் மீட்புக்கான போராட்டங்களையும் வலிந்து காணாமலக்கப்பட்ட சொந்தங்களின் நீதி வேண்டிய போராட்டங்களையும் சிங்கள அரசு திட்டமிட்டு வன்முறையை பிரயோகித்து அடக்கி வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் பேரரசு கட்டமைப்பும் இணைந்து ஈழத்தமிழ் இனத்தின் மீது என்றுமில்லாதவாறு மிக பெரும் போரை வெவ்வேறு வியூகங்களுக்கூடாக கட்டமைத்துள்ளது. இப்போரை ஈழத்தமிழரின் கூட்டு உளவியலின் மீதான போராக வடிவமைத்துள்ளதை மறுக்க முடியாது. ஈழத்தமிழ் சொந்தங்களே, சிங்கள பௌத்த பேரினவாதமும் துருவ பேரரசு கட்டமைப்பும் என்றுமில்லாமாதவாறு ஈழத்தமிழ் தேசத்தின் மீது பெரும் போரை கட்டவிழ்த்துள்ளது. இப்பெரும் போர் ஈழத்தமிழ் தேசத்தின் நிலம் கடல் சார் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்கிறது. ஈழத்தமிழ் தேசத்தின் புவிசார் அரசியல் நிலம் கடல் சார்ந்த கேந்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஈழத்தமிழ் தேச நிலம் கடல் சார்ந்த கேந்திரத்தன்மையை சிங்கள பௌத்த ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அலகிற்குள் உள்வாங்குவதன் ஊடாகவும் ஈழத்தமிழ் தனித்தன்மையையும் தமிழ் தேசமாவதற்குரிய அலகுகளை இல்லாமல் செய்வதன் ஊடாகவும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது ஒற்றையாட்சி அலகை திடப்படுத்தி வருகின்றது. தமிழ் தாயகத்தின் நீட்சியே புலம்பெயர் ஈழத்தமிழினத்தின் கூட்டு அலகு என்பதை கண்காணித்து வருகின்ற சிங்கள அரசு புலம்பெயர் ஈழத்தமிழினத்தின் மீதும் பெரும்போரை கட்டவிழ்த்துள்ளது. குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகளுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி தொப்புள் கொடி உறவுகளை கத்தரிக்க முனைந்து வருகிறது. இச்சூழலில் என்றுமில்லாதவாறு உறவுகளை ஆழப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை எழுகின்றது. தற்போது ஈழத்தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழினம் முள்ளி வாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். ஒட்டுமொத்த தமிழினத்தின் மீதும் அதன் இருப்பின் மீதும் கூட்டு உளவியலின் மீதும் தமிழ் தேசிய அடிப்படை விழுமியங்கள் மீதும் தொடுக்கப்படும் போர். பெருமதிப்பிற்குரிய ஈழத்தமிழ் உறவுகளில் ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நம்பிக்கை மீது போரை சிங்கள அரசும் துருவ பேரரசு கட்டமைப்பும் கட்டவிழ்த்துள்ளது. தமிழ் தேசிய நம்பிக்கைதான் நம் தமிழினத்தின் ஆத்மா. தமிழ் தேசிய கூட்டு உளவியலின் ஆத்மாதான் எங்களுடைய கூட்டு திராணி. இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றுமில்லாதவாறு இன்று முன்வைக்கப்படுகின்றது. நமக்குள்ள மிக பெரும் ஆயுதமாக விரிந்து கிடப்பது தமிழ் தேசிய நினைவு தினம். நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. கழிந்த காலம் நமக்கான எதிர்காலத்தை வடிவமைக்க உதவி செய்கின்றது. தற்போதைய வரலாற்று காலம் பண்பாட்டு மீள எழுச்சிக்கான காலம். ஈழத்தமிழினம் நமக்கான வரலாற்று வேர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலம். பண்பாட்டு மீள எழுச்சி ஈழத்தமிழினத்துக்கான பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்துகின்றது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முழி வாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் நமது இனத்தின் எழுச்சியை சொட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசு அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரவலை தவிர வேறு எவ்வித தெரிவும் எமக்கு முன்வைக்கப்படவில்லை. இவ்வருடம் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு செய்தது. சுதந்திரமும் இறைமையும் உடைய ஈழத் தமிழ் தனி அரசே ஈழத் தமிழினத்தின் கூட்டு இருப்பையும் தமிழ் தேசத்தின் இருத்தலையும் உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் என்று உரக்க கூறிய வரலாற்று நிகழ்வு. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றின் முக்கிய திருப்பு முனையாக கருதப்படும் இத்தீர்மானத்தின் அடிப்படைகளையே முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஆண்டுதோறும் வலியுறுத்தி வருகின்றது. இரத்தம் தோய்ந்த இம்மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள பயம் மௌத்தமயமாக்கப்படும் தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். இரண்டு, தமிழின அழிப்பிற்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். மூன்று, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். நான்கு, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். ஐந்து, தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போரிடுவோம். நன்றி. மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு.
1: ஆமாம், அது இன்றைய தினம். முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனத்தின் முழு விடயத்தையும் நீங்கள் இப்போது கேட்டீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கும் நேரம். நேரம் இப்பொழுது 8:21.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேரம் 8:25 நிமிடம்.
1: ஆனால் அதே அதிகாரம் நிலையானதன் அது மாறும். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற தத்துவ நிலைப்பாடுதான் உறுதியானது, மாறாதது. அது தமிழ் தேசியத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனிதமான லட்சிய கனவு. இதை கையளித்தவன் நம் உயிர் தலைவன். பெருங்கனவு, பெருங்கடமை. எதுவுமே இல்லை என்றால் என்ன நமக்கு? நம் வரலாறு இருக்கிறது, அது வழிகாட்டும். அன்னை நிலத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த நம் வீர மறவர்கள், மானமரவர்கள், மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்தும். நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசிய நம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: இது இன்றைய மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு, தமிழ் பேரெழுச்சி பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் சீமானது எழுச்சி உரையை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உரையின் ஒரு சிறு பகுதியை இப்போது வழங்குகின்றோம்.
1: இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிறந்த அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை. அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்துவோம், நடந்துவோம். உன் லட்சிய பாதையில் எந்த இடம் இருந்தாலும் தாண்டி வா. எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசியத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சில்ல, அமைச்சர் வாரிசல்ல, மன்னன் இல்ல, திவான் இல்ல, ஜமீன் இல்ல, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000 மேற்பட்ட வீரமரவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாத பாய்ந்தார்கள் என்றால், அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று, வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்திய துணைக்கண்டமும் இணைந்து அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன், பதாகை படங்களில் பார்க்கிறீர்கள், கறிக்கட்டையாக கடிய கிடக்கிறது நம் பிள்ளை.

0: எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது. இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ளவர்கள் எப்படி ராணுவ தாக்குதல் நடத்தின, நம் மீது தடுத்து அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள், பல் துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் உன்னவன் நரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும், ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை? ஏன் மாண்பு? ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, ஆனால் பகைத்தால் அவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவி குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசின. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள், ஒருவன் பேசல. ஏன் சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் 2008-2009 அந்த காலகட்டத்துக்கு. 170,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000 மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள்.
1: நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானது அந்த எழுச்சி பேச்சு சில நிமிடங்களில் தொடர்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416

0: நேரம் இப்பொழுது 8:35.
1: அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடை வந்த மக்களின் பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் என்ன? பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் தோற்றாலும் திரும்ப திரும்ப திரும்ப களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய்விடுவார்களா? இல்லை, வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான். உலகிலே ஏதோ ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தள்ளலாம், எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வலை நெரிக்கப்படலாம், நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான், அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படித்தான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தை அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக் கொடியை ஏந்தினான். 2010 மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாய்விட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில் தான் இருக்கிறது இலக்கு, சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் மீண்டும் இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள் உயிரினுமிலே உடன் பறந்தார்கள் ஊழகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது வாழ்ந்தது என்ற சுவடில்லாமல் முடிந்துவிடும். இப்போதே முடிந்து விட்டது. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான், அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் கால் நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டின தலைவனா தெரியுதான். ஒன்னும் பண்றது இல்லை, ஒன்னும் பண்றது இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி, கவர்ச்சி. யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சான்னு தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெலின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, ஆயு ஆயு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சிதான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, அலை கரும்பாறையை கரைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன், நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகி செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். இப்ப யாரும் இல்லை, எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம், நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது.
2: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன்.
0: நேரம் 8:45.
2: முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யார் அறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவிடும் பாடு கொஞ்சமல்ல.

காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதைக் கண்டறிந்தேன்.

0: இருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA.
4: மே 18 முள்ளிவாய்க்கால் கட்சி. அது லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் மக்களின் நினைவு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது ஒரு சாதாரண குணமல்ல. பசி, உயிர் வாழ்வு, கண்ணியம், இழப்பு மற்றும் இன்னும் முடிவடையாத நீதிக்கான சின்னம் ஒரு கிண்ணம் கஞ்சி. அதை பார்த்தால் சிலருக்கு அது வெறும் குணமாக தோன்றலாம். இது அந்த போர் சூழலிலும் ஈழத்து மக்களின் ஒற்றுமையின் அடையாளம். தான் மட்டும் என்று இல்லாமல் ஒரு இனத்திற்கு அது உயிர் காத்த நினைவு. மே 18 வந்தாலே ஏன் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்றார்கள்? ஏன் இந்த கஞ்சி இவ்வளவு உணர்வு பூர்வமாக அதை ஏன் செய்கின்றார்கள்? ஏன் அதில் சுவையில்லை? ஏன் அதை வாங்கும் போது சிலர் அழுகின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாம் 2009 இருந்து மட்டும் தொடங்க முடியாது. அதற்கு முன் நடந்த பல வருடங்களின் வரலாற்றை பார்க்க வேண்டும். இது வெறும் போரின் கதையல்ல. இது ஒரு இனத்தின் உரிமை போராட்டம் மற்றும் இன்னும் முடிவடையாத நீதிக்கான கேள்வி. இது காணொலி செய்தி மட்டுமல்ல, மறக்கப்படக்கூடாத நினைவுகளை மனித கண்ணியத்துடன் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக. 1948 குடியுரிமை சட்டங்களினால் தமிழர்கள் குடியுரிமையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. 1956 சிங்களம் மட்டுமே அரச மொழி. தமிழர்களுக்கு அது வெறும் மொழி பிரச்சனை அல்ல, அது அரசுடன் பேசும் உரிமை, வேலை வாய்ப்பு, கல்வி, அடையாளம் மற்றும் நாம் சமமான குடிமக்களா என்ற கேள்வி. பிறகு கல்வி வாய்ப்புகளில் ஏற்பட்ட மாற்றங்கள். பல தமிழ் இளைஞர்களுக்கு எங்கள் எதிர்காலம் குறைக்கப்படுகின்றது என்ற உணர்வை உருவாக்கியது. 1981 யாழ்ப்பாண நூலகம் எரிந்தது. அது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் நினைவகம். கையெழுத்து பிரதிகள், புத்தகங்கள், அறிவு என தமிழர்களுக்கு அந்த தீ ஒரு நூலகத்தை மட்டும் எரிக்கவில்லை, எங்கள் இனத்தின் வரலாற்றை அழிக்கின்றார்கள் என்ற பயத்தை ஏற்படுத்தியது. பிறகு வந்தது 1983, அது கருப்பு ஜூலை. தமிழர்கள் குறிவைக்கப்பட்ட வன்முறை, எரிந்த வீடுகள், தப்பிச் சென்ற குடும்பங்கள், பயம், இடப்பெயர்வு. அந்த நாட்களின் பின்னர் பல தமிழ் இளைஞர்கள் அமைதியான அரசியல் மட்டும் போதாது என்று நம்பத் தொடங்கினார்கள். தமிழர்கள் அரசியல் முதலில் ஆயுதமாக தொடங்கவில்லை, அது உரிமைக்கான கோரிக்கையாக தொடங்கியது. மொழி உரிமை, சமத்துவம், பாதுகாப்பு, சுயநிர்ணயம். ஆனால் நிறைவேறாத அரசியல் ஒப்பந்தங்கள், நம்பிக்கையின்மை, வன்முறை, இவை அனைத்தும் சேர்ந்து நாட்டை ஆயுத மோதலுக்கு தள்ளின. LTT உட்பட பல ஆயுத இயக்கங்கள் உருவானது. போர் ஆரம்பித்த பிறகு சிங்கள பேரினவாதத்தினால் அதில் மீண்டும் அதிகமான தமிழர்களே பாதிக்கப்பட்டனர். 2009 போர் இறுதி மூச்சை எட்டியது. ஆயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் மிகச்சிறிய நிலத்துண்டுக்குள் சிக்கினர். முள்ளிவாய்க்கால் நோ ஃபயர் சோன் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் கூட பாதுகாப்பாக இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் நினைவுகள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. மக்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடம், கையில் குழந்தை, பின்னால் முதிய தாய், மேலே செல் சத்தம், முன்னால் முடிவில்லாத பயம். நோ ஃபயர் ஸோன் என்று அழைக்கப்பட்ட அந்த குறுகிய நிலப்பரப்புக்குள் தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். அங்கே தமிழ் இனம் முற்றிலுமாக அழிக்கப்பட முயன்றதாக பல உயிர் தப்பியவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். ஒருத்தரமான தாக்குதல்களில் உணர முடியாத அளவுக்கு மக்கள் உயிரிழந்தனர். மிஞ்சியிருந்தவர்கள் தண்ணீருக்காக அலைந்தார்கள், ஒரு மருந்தாக காத்திருந்தார்கள். அங்கே ஒரு தாய் உயிரிழந்தபடி கிடந்தாள். அவர்களின் மார்பில் பசியால் கழுத குழந்தை இன்னும் பாலை தேடி முகம் புதைத்தன. அந்த காட்சி மனித இனத்திற்கே ஒரு அவமானம். சிங்கள பேரினவாதத்தின் இன அழிப்பு, கடைசி மணித்துடிகள். மனிதனா மிருகமாக என்று கூட பிரித்தறிய முடியாத இருள் சூழ்ந்திருந்தது. அப்போது பல மக்களின் வலி மீண்டும் மீண்டும் மனதிலே வருகின்றது. ஒருவர் இங்கே இருந்தார், அந்த நொடியில் அவர் இல்லை. ஒரு குடும்பம் சிதறியது, ஒரு குழந்தை தாயை அழைத்தது, ஒரு தாய் தனது குழந்தையை தேடி அலன்றாள். சிலருக்கு இறந்து உறவுகளை கட்டி அணைத்து அழுவதற்கே நேரமில்லை. அந்த துயரத்தை சொல்லி முடிக்கவும் முடியவில்லை. முள்ளிவாய்க்கால் பற்றி பேசும் போது உணவு இல்லை என்று சொன்னால் மட்டும் போதாது. அங்கு ஒரு இனத்தின் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. பசி ஒரு குடும்பத்தில் இந்த கொஞ்சம் உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அல்லது முதியவருக்கா காயமடைந்தவருக்கா என்ற கேள்வியே வேதனை. தண்ணீர் எடுக்கச் செல்வதற்கே உயிர் ஆபத்து. பதுங்கு குழிகள், அவை பாதுகாப்பான அறைகள் இல்லை. மண் தோண்டிய குழிகள், சிறிய இடம், வெப்பம், வியர்வை, மூச்சு திணறல், குழந்தை அழுகை. ஆனால் வெளியே போனால் உயிர் ஆபத்து. பெண்கள் அவர்களின் துயரம் பலமுறை சொல்லப்படாமல் விடப்படுகின்றது. தனியிடமில்லை, குளிக்க முடியவில்லை, உடைவாற்ற முடியவில்லை, மருத்துவ பொருட்கள் இல்லை. இது வரும் வசதி குறைவுகள். மனித கண்ணியத்தின் உடைப்பு, போரின் அரசியலை புரியாத தருணங்கள். ஆனால் பயத்தை மட்டும் புரிந்திருந்தனர். பாதிக்கப்பட்டோர் பலர் இன்னும் இன்று வரை அந்த நினைவுகளோடு வாழ்கின்றனர். உடல் காயங்களோடு, மனக்காயங்களோடு நான் எப்படி பிழைத்தேன் என்கின்ற அந்த கேள்வியோடு. அந்த இறுதி நாட்களில் பலருக்கு கிடைத்தது அரிசி, தண்ணீர், அதுவே கஞ்சி. அந்த நேரத்தில் மக்களுக்கு கிடைத்தது இதுதான். அது சுவைக்காக அல்ல, உயிர் பிழைக்க. ஆனால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்ற போது அது ஒரு சாதாரண உணவு அல்ல, அது ஒரு நினைவு. எங்கள் மக்கள் ஒரு காலத்தில் உயிர் காக்க இந்த கஞ்சி கிண்ணத்தையே பிடித்திருந்தார்கள் என்ற சாட்சி. அதன் தோற்றம் தான் அதன் வரலாறு. அதனால் தான் கஞ்சி கொடுப்பது மட்டும் போதாது, அதன் பின்னுள்ள வரலாறும் சொல்லப்பட வேண்டும். வரலாறு மறக்கப்படாமல் இருப்பதே நம் அடையாளம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு குடமல்ல,

0: நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் பற்றிய விசேட ஒளிபரப்புடன் இணைந்திருந்தீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான பல்வேறு பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். வருகின்ற அடுத்த வரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நீங்களே இப்பொழுது விடைபெற்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

கண்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம் என்னாலும் நினைத்து நினைத்து அழு

0: காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டுகள் சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். எப்படி பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை திண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டு சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்த பாதையில் இரண்டு நிழல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒன்று இவனின் நிழல், மற்றையது யமனின் நிழல். அது மே 18. கண்படும் தூரத்தில் ஒரு கடற்கரை. செம்மண்ணாய் கதகதக்கும் வெண்மணல் மீது கால் மடக்கி அமர்ந்திருந்தான். உருத்துரபுரத்தில் உருக்குலைந்து கிடக்கிறது அவன் வாழ்ந்த வீடு. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, சின்ன ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சால் என அவன் மகிழ்வாய் வாழ்ந்த தென்னன் தோப்பிடை மாளிகை அது. இன்று நாதியற்று முள்ளிவாய்க்காலில் தன்னன் தனியாய் நிற்கிறான். அவர்களுக்கு குண்டுகள் கொடுத்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரம் கொடுத்திருந்தது. எப்படி அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் போடப்பட்ட அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவுடைய விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. எப்படி எங்கள் மண்ணிலே விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபொழுதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான ஒரு சிரட்டை. கறிக்கு உப்பில்லை என கத்திய காலங்களை, சோற்றை மிதமிஞ்சி கொட்டிய காலங்களை மனக்கண்ணில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். அந்த 10 வயது சிறுவனுக்கு இந்த யுத்தம் எதற்காக என்று தெரியாது. இந்த கொலைகள் எதற்காக என்று தெரியாது. பள்ளும் பரணியும் தெம்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டென்று மே 18 அன்றுதான் தெரியும். எப்படி பள்ளும் பரணியும் தென்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் உண்டென்று நம்பி வாழ்ந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டு என்று மே 18 அன்றுதான் தெரியும். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி முச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி மூச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்தி எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் எப்படி அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அந்த கை அவன் உடலில் இல்லை. நிம்மதி மூச்சை விட்டவன் மீண்டும் அந்த மூச்சை உள்ளெடுக்கவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் துயரம் மே 18.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444.

0: $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
4: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இந்த சமுத்திரத்தின் முத்தான நித்திலத்தில் உயிர் கொண்டு பேசும் ஒரு நிலம். பல லட்சம் உணர்வுகளிலும் உணர்ச்சிகளிலும் மூழ்கி பல்லாயிரம் மாந்தரின் குருதியில் குளித்து ஆகுதியாகிய உயிர்களின் யாகத்தில் உடமேறிய ஒரு நிலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்தும் கண்டும் காணாதிருந்த போலி மனிதங்களின் கள்ள மௌனத்தை தோலுரித்து காட்டிய ஒரு நிலம். வலிய அரசுகள் ஒன்று கூடி கொன்றொழித்த ஒரு இனத்தின் வலியையும் வலிமையையும் ஒரு சேரச் சொல்லும் ஒரு நிலம். ஆம், முள்ளிவாய்க்கால். 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தன் மேலோடிய தமிழர்களின் குருதியில் சகதியாகி அவர்தம் உடல்களால் உடமுமேறி உலகம் கொன்ற உயிர்களின் கனவுகளையும் தன்னகத்தே கொண்ட உயிர் கொண்ட நிலம் அது. அது சாதாரண நிலமல்ல, அது சாதாரண நிலமல்ல. கொத்து கொத்தாய் செத்து வீழ்ந்து கொண்டும் கந்தக காற்றை சுவாசித்த போதும் இன விடுதலை ஒன்றே ஒரே இலக்கு என ஒரே தலைவன் பின்னால் ஒரு இனமே தவமிருந்த பூமி இது. இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உலகிற்குச் சொல்லும் கதைகள் சொல்லிலடங்காதவை. கஞ்சிக்காய் நின்ற பள்ளி குழந்தைகளை கணைகளால் கொன்ற இலங்கை இராணுவத்தின் ஈனக்கதைகளையும், பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியோருக்கு பதுங்கு குழியே புதைகுழியாகிப் போன அவலக்கதைகளையும், வெறும் வாயில் முளம் போடும் உலகின் மனித உரிமை காவலர்களுக்கு செவ்வி அறைந்து இந்நிலம் கூறும். உயிரற்ற மகவை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் மனங்களின் கனதியையும், வீட்டிற்கொருவரை நாட்டிற்காய் அனுப்பிவிட்டு கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் உறவுகள் கதைகளையும் தாங்காத கனதியுடன் இந்த நிலம் கூறும். பொத்தி வளர்த்த குஞ்சுகளை கொத்திப்போகும் பருந்தினை எதிர்த்திட முடியாமல் தவித்திட்ட கோழி போல கண்முன்னே தம் சந்ததிகளை தொலைத்த ஆன்மாக்களின் கதறலினை எஞ்சிய எச்சங்களுக்கு வரலாறா இந்நிலம் கூறும். தன் உயிரினும் மேலது இன விடுதலை எனவே இனமானம் காத்த மாவீரம் தனியே தான் சுமந்த பெருமையினை தலை நிமிர்ந்து இந்நிலம் கூறும். ஆம், இது சாதாரண நிலமல்ல, இது சாதாரண நிலமல்ல. தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து எதிர்காலம் பிரசவிக்கும் தமிழின் முளைகளுக்கும் வேறான ஓர் நிலம். தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம். ஆம், தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் எச்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜுவல்லர்ஸ்.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: திகழும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை

யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
6: கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000
8: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 52 தெரிந்த வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆமன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $416-804-2365 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and did you
4: bar kalam closing that adikira
6: nadi the customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்.

ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: போடா. உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க, இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

kita kecil.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன

0: உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? நெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO
2: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் ஒரு மணி வரை நாங்கள் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களே, இன்றைய நாளில் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை தமிழா தமிழா காலை ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். 10க்கு 10 நிகழ்ச்சியை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சி பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியாக பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்கள் என்பவற்றுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். 1 மணி தொடக்கம் 5 மணி வரை இடைவிடா இசை மலையை உங்களை நினைக்க இருக்கின்றது. இடைவிடா இசை மலையாக நீங்கள் தொடர்ச்சியாக எங்களது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 5 மணி தொடக்கம் 9:30 வரை இன்றைய சிறப்பு நாள், செவ்வாய் சிறப்பு நாளில் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து உங்களது இனிமையான தருணங்களை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் கழிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த மனுத்தியாளத்தின் செய்தி அறிக்கை முதலில் இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நேர்களுடன் பயணிப்போம்.

0: தமிழே
1: தமிழா தமிழா
0: தமிழ் எச்டியின் விடியல் மணித்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவர்லி நியூஸ்.
3: பதினேழாவது தேசிய போர் வீரர்கள் நினைவு தின பிரதான விழா இன்று பிற்பகல் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தலைமையில் நாடாளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூவிக்கி அருகில் நடைபெறவுள்ளது. இவ்விழா நடைபெறும் காலப்பகுதியில் நாடாளுமன்ற வீதி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இதற்கமைய இன்று பிற்பகல் 3:30 முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலும், கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியகம் சந்தியிலும் கட்டுப்படுத்தப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்று வீதிகளுக்கு திருப்பிவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வீதிகூடாக கொழும்பிலிருந்து வெளியேற வரும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலிருந்து பத்திரமுல்லை, பாலந்துன மற்றும் கியகோம் சந்தியூடாக தங்களது பயணத்தை தொடர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியன்னம சந்தியிலிருந்து கொழும்புக்குள் நுழைய வரும் வாகனங்கள் பலந்துன மற்றும் பத்திரமுல்ல ஊடாக திருப்பி அனுப்பப்படும். எனவே இந்த நேரப்பகுதியில் நாடாளுமன்ற வீதியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ள வாகன ஓட்டிகள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை தவிர்ப்பதற்காக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு தேசிய பாதுகாப்பு தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு வழங்கவில்லை என அவரது சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நினைவு தின விழாவில் மஹிந்தாவை தவிர்ப்பதற்கான தீர்மானம் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னலிகே வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் கருத்தையும் மனோஜ் கமகே இதன்போது மறுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நடத்தப்படவுள்ள இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான எந்தவொரு அழைப்பிதலும் முன்னாள் ஜனாதிபதிக்கு இதுவரை கிடைக்கவில்லை என சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சர் உபாலி பன்னிலகேவிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சராசரியாக இந்த வகை எபோலா தொற்றால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு 100 பேரில் சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். இதையடுத்து உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்து அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கினர். அதன்படி புனேவில் உள்ள தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் எபோலா பரிசோதனைக்காக ஒருங்கிணைப்பு ஆய்வகமாக செயல்படவுள்ளது. முக்கிய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் தனிமைப்படுத்தல் வசதிகள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எந்தவொரு சூழலையும் சமாளிக்க தயாராக இருப்பதாக நியூஸ் 18 மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் எபோலா பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள் பொதுமக்கள் பீதியடையவோ அல்லது உண்மையில்லாத தகவல்களை பரப்பவோ வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் பிரஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தாய்வான் சர்வதிகார நாடுகளிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தாய்வானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் இரண்டு தாய்வான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தாய்வானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சாங் வியாழக்கிழமை வரை தாய்வானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகிறது என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தின பிரதான விழா இன்று பிற்பகல் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழா தமிழா
3: தமிழ் எஸ்டியின் விடியல்.
0: இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்கள், இன்னும் பல 10க்கு 10 நிகழ்ச்சியில் போட்டி போடும் பாடல்கள் என்று மிக சிறப்பான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களே, நீங்கள் தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் பயணிக்கலாம். இன்று நாள் முழுவதும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் 2006 மே 19 பல்வேறு விதமான உலக சம்பவங்கள், நிகழ்வுகள் என்பவற்றை இந்த வேளையிலே ஒருமுறை பார்த்து கொண்டு, இலங்கையில் நேற்றைய தினம் மே 18 முள்ளிவாய்க்கால் அவல நினைவு நாளை நாங்கள் நேற்று நாள் முழுவதும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ஆகிய அலைவரிசைகளில் நீங்கள் எங்களது உறவுகளது அந்த துன்பத் துயரங்கள், அவர்களது வடுக்கள், இவை பற்றிய பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் சுமந்து நின்ற பல்வேறு விதமான விடயங்கள் பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்த்தோம். இன்றைய நாளிலும் அவ்வாறு பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகள் போன்றவற்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலே இன்று மே 19 என்ற வகையில் இன்றைய நாளில் பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். குறிப்பாக இலங்கையில் 26 நடைபெற்ற உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக இன்றைய நாளில்தான் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்த நாள். இன்றைய நாள் அமெரிக்க பிரிட்டன் ஒப்பந்தம், அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் வின்சன் சர்ச்சில் ஆகியோர் டி டே படையெடுப்புக்கான திட்டங்களை வெள்ளை மாளிகையில் வகுத்த நாளும் இன்றைய நாளாக இருக்கின்றது. 1943 இந்த சம்பவம் நடைபெற்றது. அதேபோல் துருக்கிய சுதந்திர போர், முஸ்தபா கமால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் துருக்கியின் ஒரு மிக பிரபலமான ஒரு அதிபராக இருந்தவர். அவர் துருக்கி சுதந்திர போரின் தொடக்கமாக 1919 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை சென்றடைந்தாலும் இன்றைய நாள். இது மட்டுமல்ல, இன்னும் பல பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இன்றைய நாளை நாங்கள் இனிமையான பாடல்களுடன், நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் கடக்க இருக்கின்றோம். இன்று ஒரு மிக முக்கியமான, அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த ஒரு அதிபர், அந்த நாட்டின் பிரதமர், ஜனாதிபதி எல்லாம் விஜயம் செய்திருந்தார்கள். தென்கிழக்காசிய நாடு ஒன்று, மிக வேகமாக விருத்தி பெற்று வருகின்ற ஒரு தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்று. அது மட்டுமல்ல, எங்கள் நாட்டில் எவ்வாறு உள்நாட்டு போர் காரணமாக நாங்கள் பல வடுக்களை வழிகளை சுமந்து நிற்கின்றோமோ, அப்படி ஒரு வழியை வடுவை சுமந்து நிற்கின்ற ஒரு நாடு. அந்த வழிகள் துன்பங்கள் மத்தியிலும் மீண்டும் எழுச்சி பெற்று இன்று தென்கிழக்காசியாவில் ஒரு மிக முக்கியமான நாடாக தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற நாடு வியட்நாம். அந்த வியட்நாம் நாட்டின் புரட்சி தலைவராக இருந்தவர், வடக்கு வியட்நாமின் பிரதமராகவும் அரசு தலைவராகவும் இருந்தவர். அவரது பேரில் ஒரு நகரத்தையே உருவாக்கி வைத்திருந்தார்கள். யார் என்று இப்போது நேர்களுக்கு புரிந்திருக்கும். கோசிமின் நகரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த புரட்சிகர தலைவரது நினைவு நாளும் இன்றைய நாள். பொதுவாக உலகத்தில் எங்கெல்லாம் புரட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றதோ, எங்கெல்லாம் புரட்சிகர தலைவர்கள் இருக்கின்றார்களோ, அந்த நாடு தலைவர்களை, அந்த நாடுகளை அடிக்கடி நினைவு கூற வேண்டியது எம்மை பொறுத்தவரை முக்கியமானது. நாங்களும் அப்படி ஒரு புரட்சிகர இனமாக இருப்பதனால் என்ற வகையில் நீர்களே அடிக்கடி இந்த புரட்சிகர தலைவர்கள் பற்றி நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்ற வகையில் கோசிமின் நகரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தெற்கு வியட்நாமின் தலைநகராக இருந்த சாய்கோன் நகரம் இந்த கோசிமின்னின் நினைவாக கோசிமின் நகரம் என்று பிற்காலத்தில் பெயர் மாற்றம் பெற்றது. அந்த கோசிமின் என்ற மிகப்பெரிய புரட்சிகர தலைவரின் நினைவு நாளும் இன்றைய நாள் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நேர்களை இணைத்துக் கொள்வோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: காலை வணக்கம் வாசன், நான் சுதா. எப்படிங்க?
0: ஓ, காலை வணக்கம் சுதா. நிலம் நன்றி. நீங்கள் எப்படி?
1: நாங்களும் அதே நிலம், நன்றி. எனக்கு வந்து பாட்டை வந்து சோழனின் மகளேவா சுந்தர தமிழேவா அந்த பாட்டு.
0: எப்போது நெஞ்சுக்கு நீதியாக இருக்க வேண்டும்
1: என்ன?
0: ஆமாம், நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். டிஎம்எஸ் மற்றும் வாணிகேராம் குரல்.

0: அது நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து. இந்த வேளையில் TMS மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் சங்கர் கணேஷ் ஒரு நீலாம்பரி என்ற ராகத்தில் இசையமைத்த ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் இந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்துக்கு ஒரு கதை இருக்கின்றது நேர்களை, அதை அறிந்து கொள்வது நல்லது. நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் 1979 வெளிவந்தது. இதே அது அந்த வேளையில் 79 வெளிவந்த போது இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் ஜெய்சங்கர் மற்றும் சங்கீதா என்ற ஒரு நடிகை. அந்த வேளையில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தவர். 2022 இந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் மீண்டும் வெளிவந்தது. வந்தபோது உதயநிதி ஸ்டாலின் இந்த திரைப்படத்தில், தற்போது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்திருந்தது. இந்த நெஞ்சுக்கு நீதிக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் நாயகனாக வைத்து தயாரித்தார்கள். காரணம் என்னவென்றால், 79 வெளிவந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை திரைக்கதை வசனம் அத்தனையும் தந்தவர். இந்த பாடலிலிருந்து நீங்கள் புரிவீர்கள், இந்த இலக்கியம் பேசுகின்ற முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தில் 18 வருடங்கள் தொடர்ச்சியாக இல்லை, 18 வருட காலம் தமிழகத்தை ஆட்சி புரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் அமைப்பாளர்களில் ஒருவர் கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி வெளிவந்த திரைப்படம் இந்த நெஞ்சுக்கு நீதி. அமிர்தம் இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. அதனால்தான் என்னவோ அவரது பேரர் மீண்டும் நெஞ்சுக்கு நீதி என்ற அந்த திரைப்படத்தை அதே தலைப்பில் ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அது ஒரு நல்ல செய்தி தானே என்பதனால்தான் அதை தந்தோம். அந்த வகையில் இந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் ஒரு நீலாம்பரி ராகத்தில் சங்கர் கணேஷ் தந்த பாடல், அடிக்கடி நீங்கள் கேட்கின்ற பாடல், நல்ல மெட்டமைப்பு. அது சங்கர் கணேசின் அந்த சிறந்த பாடல்கள் வரிசையில் வைக்கப்படுவது உண்டு. இந்த வேளை நாங்கள் இன்னொரு தகவலை தந்து கொண்டு பாடல்களை தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருப்போம். தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, பல அமைச்சர்கள், பல்வேறு விதமான அரசியல் பிரமுகர்கள், பேட்ரிக் ப்ரவுனாக இருக்கலாம் அல்லது பொலிவியராக இருக்கலாம், அத்தனை அரசியல் பிரமுகர்களும், எங்களது தமிழ் சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் சகலருமே, சாதாரண நகரசபை உறுப்பினர்கள் அல்லது சாதாரண ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுகின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட பெரும் தலைவர்கள் வரை எங்களது தமிழின படுகொலை தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அதில் எங்களது பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்ட அறிக்கை மிக முக்கியம் பெறுகின்றது. பொதுவாகவே எங்களது இனப்படுகொலை தொடர்பில் கனடா அதிகளவு கரசனை காட்டுகின்ற நாடுகளில் முதன்மை பெறுகின்றது என்றால் அது மிகையல்ல என்ற வகையில் இந்த அவரது அறிக்கையை ஒரு சுருக்கமாக இந்த வேளையிலே தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்தது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அடவிடற்கரிய துன்பமடைந்த தப்பி பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களுக்கும் துணையாக இருப்போம். அது ஒரு பெரிய ஒரு ஆற்றுப்படுத்தல், துணையாக இருப்போம் என்று சொல்கின்றது. உலகில் உள்ள மிகப்பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவில் உள்ளது. வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்தது. இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர் படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்புக்கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்படாமலும் மறுக்கப்படாமலும் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம். அருமையான அந்த அறிக்கையை எங்களது பிரதமர் மார்கானி வெளியிட்டிருக்கின்றார் என்பதை இந்த வேளையிலே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அறிக்கையின் சாராம்சம் இப்பொழுது உங்களுக்காக இந்த வேளையிலே காட்டலை வழியே CMR தமிழ் HT ஊடாக ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் நலமா?
1: நான் நலமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
0: என்ன பாடல் என்று?
1: பாடல் வந்து இதுல சங்கமம் படத்துல முதன்முறை கிள்ளி பார்த்தேன், முதன்முறை கண்ணில் வைத்தேன் அந்த பாட்டு. நடராஜ் CMR நேற்றல்ல முந்தின நாள் முதலே சண்டே ஞாயிறு காலையில் இருந்தே உணர்வு பூர்வமாக மக்களை வைத்திருந்தது. நல்ல கவிதைகள் நன்றாயிருந்தது. பிறகு பின்னேறவும் அதே மாதிரி நிகழ்ச்சி நேற்று முழுவதும் உங்கள் நிகழ்ச்சியும் இடைவிடாது எல்லோரையும் உணர்ச்சி பூர்வமாக வைத்திருந்ததற்கு முதற்கண் சிஎம்மாருக்கும் உங்களுக்கும் நன்றி.
0: அதுல சீமானுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக எங்களை வச்சிருந்தது சீமான் உரைதான்.
1: நிச்சயமா அது நல்லா இருந்தது.
0: முள்ளிவாய்க்கால் பிரகடனம் சீமானின் உரைகள் அற்புதமாக எங்களையே ஒரு கமிஷன் இருக்க வைத்தது சீமானின் உரை. நன்றி
1: நன்றி.
0: நேரம் இப்பொழுது சரியாக 8:27. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222 j.ca.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 9054176069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
10: முதல் முறை கிள்ளி பார்த்தேன்.
0: பொதுவாக இந்த வைரமுத்துவை நாங்களே கவிஞர் வைரமுத்து என்றெல்லாம் ஏற்றி போற்றுகின்றோம் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இந்த பாடலிலும் அப்படி ஒரு அருமையான சான்று. எந்தென் தாயின் கற்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன். இந்த கற்பனை உலகத்தில் வைரமுத்துவை தவிர வேறு யாருக்கு வர முடியும்?
10: முதல் முறை கண்ணில் வீர்த்தேன், எந்தன் தாயின் கர்ப்பம் தாய்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கமம் திரைப்படத்தில் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் வைரமுத்து வரிகள். ஒரு கல்யாணி ராகத்தின் சாயலில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 9:35. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்பு. தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 10 மணியிலிருந்து 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 10 அருமையான பாடல்கள். அதனைத் தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கு.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழா தமிழா
3: தமிழ் எச்டியின் விடியல். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: ஆமாம் நேர்களை, எங்களது நேர்களுக்கு உண்மையில் நாங்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் இந்த நேர்களை பெற்றுக்கொண்டவை நாம் என்ன சொல்கிறோம், என்ன பேசுகின்றோம் என்பதை மிக கவனமாக உன்னிப்பாக கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். உண்மையில் அத்தனை பேருக்கு நன்றிகள். நான் அந்த கல்யாணி ராகம் என்ற அந்த ஒரு சின்ன கல்யாணி ராகத்தின் சாயல் முதல் முறை கிள்ளி பார்த்தேன் பாடலில் இருக்கென்று சொன்னேன். அது கல்யாணி ராகத்தின் சாயலும் இருக்கின்றது, பிஹாக் என்ற ராகத்தின் சாயலும் இருக்கின்றது. அந்த நேருக்கு அவர் தனது பேரை சொல்ல வேண்டாம் என்றார் நான் நினைக்கின்றேன். அவர் கொஞ்சம் சங்கீதத்துடன் ஊறி திளைத்தவர் என்று. பிஹாக் ராகம், கல்யாணி ராகம் இரண்டும் இணைந்து ஒரு அருமையான பாடலை யார் ரஹ்மான் தந்திருப்பார். அந்த நேருக்கு பல கோடி நன்றிகள். இப்படி நேர்களை கொண்டிருப்பது தான் சிஎம்ஆர் பெற்ற மிகப்பெரிய வெற்றி. நேர்களே,
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகிறது.

0: பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: ஆமாம், இன்றைய நாளிலும் IPL போட்டிகள். இன்று 64வது IPL போட்டி நடைபெற இருக்கின்றது. லக்னோ அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிக்கும் இடையிலான போட்டி இன்றைய நாளிலே இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது பூவா தலையா வென்றதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 5வது இடத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்று இப்போது பந்து வீச தயாராகின்றார்கள். அவர்கள் பந்து வீச தயாராகின்றார்கள். அவர்களை எதிர்த்து இப்போது லக்னோ அணி துடுப்படுத்த ஆட இருக்கின்றது. அது சரியான விடை, சரியான தகவல். பந்து வீச ராஜஸ்தான் ராயல் அணி பந்து வீச்சை தெரிவு செய்திருக்கின்றார்கள். லக்னோ அணி இப்போது துடுப்படுத்த ஆட இருக்கின்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5வது இடத்தில் இருக்கின்றது. லக்னோ அணி 10வது இடத்தில் இருக்கின்றது. லக்னோ அணிக்கு இந்த வெற்றி பெரிதாக எதுவும் தரப்போவதில்லை. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய வாழ்வாசாவா என்று சொல்வார்கள். அப்படி ஒரு போட்டி, தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கின்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 14 புள்ளிகளுடன் 4வது இடத்திற்கு தாவ முடியும். இப்பொழுது 4வது இடத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 13 புள்ளிகளுடன் இருக்கின்றது. இந்த வேளையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்றைய தினம் தோல்வியை தழுவி பலரது ஆசையில் என்ன சொல்கிறது, அந்த ஆசையில் அவர்கள் மண்ணை வாரி விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பல நேர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் ஆவலாக எதிர்பார்த்திருந்தார்கள். நேற்றைய தின போட்டியிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று. ஆனால் இறுதி வரை அந்த வெற்றி ஒரு கனவாகவே மாறிவிட்டது. இது பல நேர்களுக்கு, பொதுவாக IPL தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற நேர்கள் பலருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிக இலகுவாக வெற்றியை சுவீகரித்துக் கொண்டது. 20 பந்து பரிமாற்றங்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 180 ஓட்டங்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுக் கொண்டிருந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்று இலகுவாக அந்த வெற்றியை தன்வசமாக்கிக் கொண்டது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சார்பில் இஷான் கிஷான் 70 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். என்ற வகையில் அந்த போட்டி ஹைதராபாத் அணிபக்கம் சார்ந்திருக்கின்றது. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கின்றது 16 புள்ளிகளுடன். 1வது இடத்தில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது RCB அணி, பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 18 புள்ளிகளுடன். 2வது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 16 புள்ளிகளுடன் இருக்கின்றது. 3வது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 16 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருக்கின்றது. இப்போது இந்த 3 அணிகளுக்கும் பெரும்பாலும் அவர்கள் தப்பி பிழைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகுவார்கள். இப்போது 4வது இடத்தை எந்த அணி பிடிக்கப் போகின்றது? 4 அணிகள் இதற்காக போட்டியிட இருக்கின்றன. 1 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இந்த 4 அணிகளில் எந்த அணி இந்த 4வது இடத்தை தக்க வைக்கப் போகின்றது? இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றால் பெரும்பாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்து அந்த வெற்றியை கபலீகரம் செய்து கொண்டு 4வது இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் இனிய காலை வணக்கம் வாசன் அவர்களே. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீராம், பாருங்கள்
2: எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம், நன்றி.
2: அடுத்ததுலாம் அடுத்தது அந்த எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பும் நிறைய ஊடக எதிர்த்தாக்குதல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். அந்த ஆனா இப்ப என்னன்னு பார்த்தா அது அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அது எங்களுடைய மாவீரர் நாள் காலமோ தலைவருடைய பிறந்த நாள் காலமோ இல்லாட்டி வேற வேற சூழ்நிலைகளின் போதும் அது ஊடக தாக்கங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த மக்கள் நினைவு படுகொலை செய்யப்பட்ட அதுக்கு நினைவந்த செய்கிற காலத்துல கூட பண்றார்கள். நேற்றுதான் நிறைய ஒரு ஊடகத்துல பார்த்தேன், மிகவும் அசிங்கத்தனமான காட்சிப்படுத்தல்கள் படங்கள். அவர்கள் கேவலமாக ஒரு நாயை பயன்படுத்தியோ இல்லாட்டி வேறு மிருகங்களை பயன்படுத்தியோ அந்த உருவங்களுக்கு போட்டு வேண்டி அப்படியெல்லாம் செய்கிறார்கள். அதை செய்கிறது ஆரண்டு பார்த்தா சிங்கள மக்களாக இருந்தால்

0: சில மக்களை புறவுறக்கூடாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் இருந்து செய்கிறார்கள். அதான் அடுத்தது மிகப்பெரும் பெருமாளானவர்கள் எங்களுடைய இன மக்கள்.
1: என்னண்டா ஸ்ரீராம், சிங்கள மக்கள் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் இப்படி காட்டலையில் கதைப்போம். எங்களை மக்கள் செய்கின்ற அந்த எங்கள் பட்சோத்தையை நாங்கள் கிண்டி பார்ப்பது போல அதை தவிர்ப்போம். எங்கடையா அதை கையில கைவிட்டுருவோம். எங்கடையாக்கள் செய்கிற அந்த அசிங்கங்களை கைவிட்டுருவோம். ஆனால் பெரும்பான்மை இனத்தவர்கள் செய்கிறதை நாங்கள் கண்டிக்க வேணும். அது உங்களோட
0: கருத்து. அது செய்கிறார்கள் வந்து அது பெரிய கவலையாக தான் இருக்கா. அப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போதே இந்த ஊடகங்கள் ரீதியாக அதனுடைய எதிர்ப்பையும் தாக்கத்தையும் காண்றோம்னு சொன்னால், தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய காலத்திலையும் சரி, எங்களுடைய செலவன் போராட்டத்தை நடத்தின காலத்திலையும் சரி, எவ்வளவு பிரச்சனை எதிர்கொண்டிருப்பார்கள் என்றது இது ஒரு நிதர்சனம் ஆயிருக்கிறது. அதை விட வந்து இப்ப எழுச்சி கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ்நாட்டுல எழுச்சி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்ததுன்ற சென்றவங்களும் சீமானுக்கும் சரி, இன்றைக்கு அது அந்த தாக்கம் நேரடியாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு. சில பேர் சில ஊடுருவிகள் மூலம் அதை கருத்தப்பா திரிப்பதிலையும் எதிர்த்தாக்குதலை செய்வதிலையும் அது இருக்கிறது.
1: சீமாண்ட நல்ல உரை ஸ்ரீராம், நேற்று மிக உணர்வு பூர்வமான உரை கேட்டுக்கொண்டிருக்கவே எங்களுக்கு ஒரு நெஞ்சு பத பதைச்சது. அப்படி ஒரு நல்ல
0: ஆமாம் இல்ல விட்டுடுவோம், எல்லாத்தையும் விட்டுடுவோம், கடந்த காலத்தை கழிச்சு விடுங்க. நாங்க புதுச முதல்ல இருந்து ஆரம்பிக்குமோன்றதே சொல்றேன். அது எங்களுடைய போராட்ட காலத்திலயும் அது எங்களுக்கு நிறைய அந்த பாடம் இருக்கிறது. மிகப்பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய தோல்விகளை அடைஞ்சு விட்டு தலைவனிட்ட போய் நிக்கிற நேரம் கூட அவர் அடுத்த நம்பிக்கை கொடுத்து வெற்றிகளை வெட்டின வரலாறுகள் இருக்கிறது. அதனால அந்த வரலாறுகளை நெஞ்சில நீக்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டத்தை பயணிப்போம். சிறப்பு முறைக்கு பாடல்கள் அனைத்தும் நேரில் கேட்பது அழகாக இருக்கிறது. அதோட ஒரு சேர்ந்த ஒரு பாடலா தாருங்கள். நன்றி நன்றி, உங்களோட நான் பேசுவதற்காக தான் வந்தேன்.
1: நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: நீங்கள்
1: எப்படி?
2: நானும் நலமா இருக்கிறேன். பாடல் வந்து தட்டலாய் பாடத்தில் சுகர் பேபி.
1: சுகர் பேபி
2: ஓம். நேற்று நினைவாளர்ஜி நல்ல உணர்வு பூர்வமாக இருந்தது, கேட்டுக்கொண்டிருந்தனன் நினைவழிஜிக்கும் போனான் அப்படியே.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் இணைந்த மிக நேற்று நேர்கள் இணைந்தார்கள், ஆனால் நான் நினைத்துக் கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் நாங்கள் வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது என்பதனால் நேர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் அருண்குமார் அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நலம் அருண்குமார், நீங்கள் எப்படி?
3: நான் நலமா இருக்கேன், நன்றி. என்ன எனக்கு சில்லக்கண்ணு படத்துல இருந்து வண்டியில மாமன் ஒண்ணு இந்த பாடல். மாமன் பொண்ணு ஏத்தி கொண்டு போகலாம், வாய மூடி கொண்டு வந்தா கூட்டி கொண்டு தெரியல.
1: நான் மாமன் பொண்ணை ஏத்தி கொண்டுதான் இந்த பாட்டு கேட்கிறீர்கள்?
3: இல்ல,
1: ஏத்தி கொண்டு தெரியல,
3: வாய மூடி கொண்டு இருக்க மாதிரி தான் வேணும்.
1: இந்தியாவில் நான் ஒரு ஒரு ஒரு காட்சி ஒன்று பார்க்குறேன். அந்த லொரி ஓடிக்கொண்டிருக்க மனைவி பின்னால் தூங்குவ, முன்னால் கணவன் ட்ரைவ் பண்ணி கொண்டிருப்பார். கொஞ்சம் தூரம் ஓடி களைச்சி எனக்கு நித்திர விரதமாக நீங்கள் எழும்பி ஓடுண்டு அவள் ஓடுவேன் டிரைவர் நித்திர.
3: பார்த்துருக்கேன் அந்த வீடியோ.
1: நீங்களும் அப்படி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். சமைச்சும் தருவேன் பின்னுக்கு இருந்து, ட்ரக்கில் எல்லாம் சமைக்கிற வசதி இருக்குதானே எனக்கு.
3: அது நல்ல
1: கவனம், வீட்டை கலவோ போது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசன், நான் மதன் கதைக்கின்றேன்.
1: நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நல்லா மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நேற்று நானும் நான் உங்களுடைய நிகழ்ச்சியில் நல்ல அருமையாக இருந்தது.
1: மதன் தானே இப்ப தெரியுதானே?
4: தொட்டு தொட்டு வந்தோண்டே இருப்பேன். இந்த பாட்டை கேப்போம், ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, அந்த பாட்டை கேப்போம்.
1: ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி மதன் நிகழ்ச்சியில்.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: ஆமாம், அது மதன மாளிகை. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் தாரணி கதைக்கன், எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி?
5: நடக்கிற விட உட்பட
1: ஆனா கனடாவில பல ட்ரக் டிரைவர்ஸ் தங்களோட வைஃபுக்கும்
5: அது செய்யறவர்
1: அது நல்லா இருக்கு.
5: அது என்னன்னா அவைக்கு டேர்ன் வேணும் அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கு டேர்ன் வேணும்ன்றதுக்காக அப்படி செய்யணும். சமையல் தெரிஞ்ச ராக்களே ஓடினோம்
1: ஏன்னா தேவைகளை நிறைவேற்றும் சமையலை பூர்த்தி செய்ய
5: எனக்கு பாட்டு வந்து பாடாத தேனீக்கள் படத்துல இருந்து தென்பாண்டி தமிழே அந்த பாட்டுக்கு
1: வேலையா வீடா தாரணி
5: இல்ல இப்ப வீட்டு மூணு மணிக்கு தான் வேலை. அப்ப தோட்டத்துக்கு நிக்கிறேன் பூக்கண்டு கலோட
1: ஓ சமர்
5: பூக்கண்டோட காய்ச்சி கொண்டு இப்ப இப்ப ஐயா முதல் பூக்குற பூக்கள் எல்லாம் போட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமா டைம் அப்படி அப்படியே பூக்கும் எல்லாம் இன்னும் மரக்கறிகள் இன்னும் வைக்கல. நேற்று தான் நான் வேண்டி வச்சிருக்கேன் வைக்கல. பூக்கண்டு எல்லாம் ஓகே
1: போட்டுக்கொண்டு
5: போய் அதுக்குள்ள நடந்து தெரிஞ்சு அதை பார்த்து ரசிக்கு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்.
1: நன்றி
5: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் வாசன் கண்ணன் கேக்குறேன் எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் கண்ணன் நன்றி. நீங்கள் எப்படி கண்ணன்?
6: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். என்ன நேற்று பின்னர் வந்து அத்த மலை நிறைய தகவல் தந்ததற்கு நன்றிகள். மற்றது 17 வருடங்களுக்கு முந்தி நாங்கள் இழந்த உயிர்களை இந்த குடும்ப நினைவு கூர்ந்தோண்டு இன்றைக்கு இந்த படத்துல இருந்த புது படம் கொண்டு வந்து கருப்பு அந்த படத்துல ஒரு பாட்டை
1: போடும். அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
7: வணக்கம்.
1: கலியுக வரதன் வணக்கம். உங்களோட போன் கொஞ்சம் சிக்கலா இருக்கு என்னன்னு
7: பாருங்க.
1: கதை விளங்கு இல்ல கழிவு வருது. கதை கொஞ்சம் தூர எடுத்து கதைக்கிற மாதிரி இருக்கு. போன கிட்ட வச்சு கதைங்க. சரி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
8: ராஜா ராஜா
1: ஓ ராஜா வாங்க.
8: நேரம்
1: காணாது
8: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். அவரல்ல வணக்கம்.
9: ஹலோ வணக்கம் மாசன். நான் தவம்.
1: தவம் வாங்க.
9: இல்ல நல்ல பாட்டல் போற பாட்டல் இந்த யூடியூப் இது இந்த சமூக வலைத்தளம் வந்தா பகையா சினங்களா முதல்லாம் கண்டுகள் கூட.
1: சரி என்ன பாடல் தவம்?
9: இல்ல இல்ல இல்ல நல்ல பாட்டு ஏதி இல்ல அந்த பாட்டு இல்ல நல்ல பாட்டு தங்கம் ஆமூசம் என்ன பிஹேவ் பண்ண தெரியாது அரிச்சுனா
1: தங்கத்தை விடுங்க. தங்கத்தை நாங்கள் இப்ப வில கூடின நேரத்துல எழுப்பா நீங்க. சரி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் சிவனிங்க. ஓ நன்றி. நீங்கள் எப்படி?
10: விழாலம் விராசனம் எல்லாம் இந்த முறை வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன அல்பத்துக்கு நான் போறேன் தொடர்ந்து இந்த ஒரு சரியான சனம் என்ன எதிர்பார்த்த விட அதுபோல நீங்க சொன்ன இதெல்லாம் கேட்டு மேலே நானும் பாட எனக்கு பேச்சு சேர்த்து விடுங்கோ இந்த அங்க நடந்த விஜயன் எல்லாத்தையும் பார்க்கவும் அதிசயமா ஒரு ஆர்வமா இருக்கு. என்ன
1: நேரம் இப்பொழுது 9:53. இப்பொழுது குயின்ஸ்டன் விருப்ப பாடல் உடன் இணைந்திருப்போம்.

0: நேரம் 9:57.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
9: தமிழை இங்கு கொட்டி
4: ஆண்ட்ரியா,
9: July 4
4: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
10: மனத்தியால செய்திகள்
11: CMR Tamil HD Hourly News.
12: ஜனாதிபதி அருள்குமார திசாநாயகவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள புதிய வேலை திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இத்திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இந்த நிதியாண்டுக்குள்ளேயே சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுத்தல். வேலை திட்டங்களை செயல்படுத்தும் போது பராமரிக்கும் போதும் அந்தந்த நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 17th தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மொத்தம் 5,289 முப்படை வீரர்கள் அடுத்த கட்ட பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுக் கொண்டனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் விதமாக அவர்கள் அதிகாரிகளுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு பதவியுயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய் நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய முப்படைகளின் உறுப்பினர்களின் ஈடுகிணையற்ற தியாகங்களையும் முன்மாதிரியான சேவையையும் கௌரவிக்கவும் பாராட்டவும் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினம் ஆண்டுதோறும் மே 19 அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன்படி இந்த பதவியுயர்வுகள் அந்தந்த சேவை தளபதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் முப்படைகளின் நிறுவப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு இணக்கமும் வழங்கப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்காக தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் 2026 நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3 நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 22,00,000 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதியிருந்தனர். இருப்பினும் வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21 மீண்டும் நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நீட் தேர்வை கணினி மூலம் நடத்த வேண்டும், குறிப்பாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இளநிலை நீட் மறுதேர்வை கணினி மூலம் முறையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்படும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையை கலைத்துவிட்டு தேசிய தேர்வுகள் ஆணையம் என்று உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் பிரஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சாங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிழையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. காசாவுக்கு சென்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய படகுகள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டு தனது சகோதரி கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கொனோலி தெரிவித்துள்ளார். குளோபல் சமூக சமுத் நிவாரணப் படகு குழுவிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் அழைத்துச் செல்லப்பட்ட 6 அயர்லாந்து பிரஜைகளில் அயர்லாந்து ஜனாதிபதியின் சகோதரியான மார்கரெட் கொனலியும் ஒருவர் என அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி, இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை தருகின்றது என்றும், அவருடன் படகில் இருந்த ஏனைய சகாக்கள் குறித்தும் தாம் பெரிதும் கவலையடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 33 அயர்லாந்து பிரஜைகள் இஸ்ரேலால் இதுபோன்ற சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதா இல்லையா என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் கொடூரமானது. இந்த இனப்படுகொலைக்கு துணை போகும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியில் வர இருக்கின்ற 10 பாடல்களை முதலில் வழங்க இருக்கின்றோம்.
2: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை 10க்கு 10.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்கள். முதலாவது பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங். 2, மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பொங்கியதே காதல் வெள்ளம் துள்ளியதே ஆசை உள்ளம். 3, என் ஆசை ராசாவை திரைப்படத்திலிருந்து சோலைக்காட்டு பாதையிலே வண்டியோட்ட போரமைச்சான் என்ற பாடல். 4, கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று என்ற பாடல். 5, இடம்பெறுவது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூவிலே மேடை நான் போடவா பூவிழி மூட நான் பாடவா என்ற பாடல். 6, அதர்மத்திலிருந்து முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி. 7, கடல் பூக்கள் தருகின்ற சிலுவைகளே சிலுவைகளே உங்கள் பொருள் என்ன என்ற பாடல். 8, உன்னுடன் திரைப்படத்தில் கொச்சின் மாடப்புறா என்னை கொஞ்சி கூடும் புறா வெக்கத்தில் தாம்பூலம் போடும் ஜோடி புறா என்ற பாடல். 9, கெனவே கிளையாதை திரைப்படத்திலிருந்து பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ ஒன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனுங்கு. 10, காதலுடன் திரைப்படத்திலிருந்து பூக்களின் காதலில் வண்டுகள் ரகசிய பாடல்கள் பாடுது காதலுடன் என்ற பாடல். இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்கள். இப்பொழுதே ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக வந்து தமது வாக்குகளை அளிக்கின்ற நேர்கள் இப்போது தங்களது வாக்குகளை அளிக்க தொடங்கிவிட்டார்கள். நீங்களும் அழைக்கலாம். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். நேரகாலத்துடன் உங்கள் வாக்குகளை பதிவு செய்வது நாங்கள் நிகழ்ச்சியை தரவரிசைப்படுத்துவதற்கு உதவும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீர்களே எப்போதும் நீங்கள் அதைத்தான் செய்வீர்களா? நேரகாலத்துடன் வந்து வாக்களிப்பீர்கள். இன்றும் அந்த நேரகாலத்துடன் வந்து வாக்களித்து நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து அருண்குமார் விரும்பி கேட்ட பாடல் ஒன்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

0: ஆமாம், அது எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் செல்ல கண்ணு திரைப்படத்திலிருந்து ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 10:16 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 10:10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை 10:10.
0: நேர்களை 10:10 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேர்களை முதலில் இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களோட குரல் வரையில முதல். ஓ சத்யா, வணக்கம், வாங்கோ.
2: எப்படி இருக்கீங்க?
0: நலம் சத்யா, நன்றி. நீங்க நலமா?
2: ஒரு நிலமா இருக்கு. நான் கொடுத்த படிச்சதுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஏறதால காலையில வரையலாம் வந்துட்டு, அப்ப இப்ப எனக்கு பிரேக் அண்ட நாடி இருக்கா வந்துட்டு போமன்னு சொல்லிட்டு வந்தேன். 11 மணி மட்டும் கேட்டோன்னு அதுக்கு பிறகு. நல்ல பாடல்கள் எனக்கு. 4, 9, 8, 2, 5, 10.
0: 4, 9, 8, 2, 5, 10. நன்றி, நன்றி சத்யா.
2: நன்றி, நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். மாமன், இந்த மாமன் பாட்டு போட்டில இது ரொம்ப நல்ல கிராமிய பாடல்.
0: பாடல்
3: ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எனக்கு 2, 3, 4, 5.
0: 2, 3, 4, 5.
3: 8, 9, 10.
0: இந்த பாடல்களுக்கு இடையில என்ன ஒற்றுமை, ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு தெரியுமா பிரேமா?
3: இல்லை, நான் கவனிக்கல.
0: சரி,
3: இல்லை நீங்கள் இன்னொருக்க வாசிக்க போறீங்கள அது எல்லாம் அப்புறமா?
0: நீங்கள் தெரிந்தால் வந்து சொல்லுங்க, பிரச்சனை இல்லை.
3: ஓகே, அப்ப நீங்கள் இன்னொருக்கா சொல்றது நான் கேட்டு எனக்கு ஏதாவது தெரிஞ்சா கூப்பிடுறேன் திருப்பி.
0: சரி சரி,
3: ஓகே, நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் காசி.
0: காசி வாங்க.
4: இது 1, 5.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, வாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
5: எல்லா பாட்டும் நல்ல பாட்டு, எது எடுக்கிற இதை விடுறேன்னு தெரியல. 1, 8, 9, 10.
0: 1, 8, 9, 10.
5: 4, 5, 6.
0: 4, 5, 6. நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், ரசிகன்.
0: ரசிகன் வாங்க.
6: நலம்
0: ரசிகன், நீங்கள் எப்படி?
6: நான் இருக்கிறேன். எனக்கு 1, 4.
0: நன்றி, நன்றி ரசிகன், நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், நான் மதி கழிக்கணும். எப்படி இருக்கீங்க?
0: மதி வாங்க. நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
7: ஓ, நான் நலம். எனக்கு 8, 4, 9.
0: 8, 4, 9.
7: 10, 2, 3.
0: ஒற்றுமையை கண்டுபிடிச்சிங்களா?
7: நான் பேஸ்புக்கில் பார்த்தோடைய தெரியுது.
0: ஒற்றுமை தெரியுது உங்களுக்கு.
7: படம்
0: போட்டிருக்கீங்க. சரி, நன்றி, நன்றி மதி. அந்த நேர்மைக்கு வாழ்த்துக்கள், நெஞ்சுக்கு நீதியா
7: இருக்கிறீங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், அருண்குமார்.
0: வாங்க அருண்குமார்.
8: எனக்கு 1, 3, 4, 7, 8, 9, 10. எல்லாம் முத்தான பாடல்கள்.
0: முத்தான பாடல்கள். வண்டியில மாமன் பொண்ணு என்ன?
8: சும்மா தூள்களே நல்ல சவுண்டா போட்டு கேட்டு.
0: சரி, நன்றி,
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் மசன், நான் தவம்.
0: தவம் வாங்க.
9: 2, 5, 8, 9, 10. ரெண்டாவது பாட்டு நல்ல மணி பாட்டு.
0: ஓ,
9: நல்ல பாட்டு.
0: தவம் மணி பாட்டுன்னா அப்புறம் என்ன? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: வாங்க சிவலிங்கம்.
10: 1, 8, 7, 6. எல்லாத்துக்கும்
0: சரி, நன்றி, நன்றி. நேர்களை நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். 10 முத்தான பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நேர்கள் சொல்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். முதலாவது பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங். இரண்டாவது மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தில் பொங்கியதே காதல் வெள்ளம் துள்ளியதே ஆசை உள்ளம். இலக்கம் 3 என் ஆசை ராசாவை திரைப்படத்திலிருந்து சோளக்காட்டு பாதையில வண்டியோட்டி போறமச்சான். இலக்கம் 4 ஈராஞ்சலி திரைப்படத்தில் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு. இலக்கம் 5 பகல் நிலவு திரைப்படத்தில் பூவிலை மேடை நான் போடவா பூவிலி மூட நான் பாடவா. இலக்கம் பூவிழி மூட நான் பாடவான்டா நித்திரை கொல்ல பாடவா என்பதுதான் அந்த வரி. இலக்கம் 6 அதர்மன் திரைப்படத்தில் முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி. இலக்கம் 7 கடல் பூக்கள் தருகின்ற சிலுவைகளையே சிலுவைகளே உங்கள் பொருள் என்ன. இலக்கம் 8 உன்னுடன் திரைப்படத்தில் கொச்சின் மாடப்புறா என்னை கொஞ்சும் கூடும் கொஞ்சி கூடும் புறா. இலக்கம் 9 கனவே கிளையாதே பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ ஒன்று. இலக்கம் 10 காதலுடன் திரைப்படத்திலிருந்து பூக்களின் காதலில் வண்டுகள் ரகசிய பாடல்கள் பாடுது காதலுடன். இவைதான் இன்றைய 10 பாடல்களும். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: சொல்லுவாங்க.
11: ஆமா 8 9 4 6 10.
0: நன்றி நன்றி குயின்சன்.
11: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் தாரணி கதைக்கிறேன்.
0: தாரணி வாங்க.
12: ஏன் மெட்டாக்க சொன்ன மாதிரி எது எடுக்கிற எதை விடுறேன்னு தெரியல. குத்து மதிப்பா 9 9 எனக்கு அது நல்லா பிடிச்ச பாட்டு.
0: என்ன பாட்டு?
12: பூசு மஞ்சள். அது 9 10 4 6 2
0: 9 10 4 6 2.
12: நன்றி. உங்களை பார்த்தபடியா ஒற்றுமை தெரியும்.
0: நீங்க சொல்லக்கூடாது.
12: சொல்ல.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: சுதா.
0: சுதா வாங்க. ஆமாம், அது முரளி நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள்லாம் அத்தனை திரைப்படங்களும் அதில் கன நேயர்களுக்கு அந்த ஃபேஸ்புக் தளத்தில் பார்த்த அந்த ஒரு விடை தெரியும். ஆனாலும் அந்த நேர்மையாக அதை சொல்லாமல் தவிர்த்து மற்றவர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். அது இன்று முரளியின் பிறந்த நாள் நினைவு தினம். மே 19 முரளி ஒரு மென்மையான நடிகர், மென்போக்கான ஒரு நடிகர் என்ற வகையில் பலரையும் தன்பாலியர்த்த அமைதியாக தன்பாலியர்த்த ஒரு நடிகர் என்ற வகையில் அவரது பாடல்களும் அப்படியானவை. அமைதியான பலரையும் ஈர்க்கக்கூடிய பாடல்கள் என்ற வகையில் அந்த 10 பாடல்களையும் இன்று தெரிவு செய்தோம்.
14: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6 7 7 1 3 6 0 4 9.
15: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
16: ஆலோசனைகளும் இலவசம்.
15: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
17: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
18: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
17: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
18: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
17: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
18: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
17: 416-834-2266.
18: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
19: everything okay, no problem undichu nam
20: bar kalam closing da tadikira nadi
21: the customer you're trying to reach is not available.
22: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
19: Last minute le closing cheyda Prithi Selvathukku thanks
20: chellam illa da Selvam
19: sari sari.
0: நேர்களை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் நடாத்தி வந்த தாக்குதல் 40 நாளாக நீடித்த நிலையில் போர் நிறுத்தம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆகியோர் தொடர்பான ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. தமது செய்தியில் ஈரானின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் இவ்வாறான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி காரணமாக இப்போது நீடித்திருக்கின்ற போர் நிறுத்தம் எந்த அளவு தூரம் தொடர்ச்சியாக நீடிக்கப் போகின்றது என்ற வினாக்கள் இப்போது எழுந்திருக்கின்றன. அதேவேளை கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பாதுகாப்பு அர்ப்பணிப்புகளில் கனடா நம்பகமான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த தவறிவிட்டது என்று கூறி அந்த நாட்டுடன் பல தசாப்தங்களாக செயல்பட்டு வரும் நிரந்தர கூட்டு பாதுகாப்பு சங்கத்தை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கின்றது. இது குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி தனது சமூக ஊடகத்தில் பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். வட அமெரிக்காவின் கூட்டு பாதுகாப்புக்கு இந்த அமைப்பு எவ்வாறு பயனளிக்கின்றது என்பதை மறுமதிப்பீடு செய்வதற்காக இந்த வாரியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது தற்போது கனடா மற்றும் அமெரிக்க நாடுகள் தொடர்பான மிக முக்கிய செய்தி. அதேவேளை அமெரிக்காவில் மஞ்சள் ஒரு பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டில் பள்ளிவாசல் அருகே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டில் 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாடல் மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் மதன் விருப்பம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நேர்களை நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன். பவான் கேக்கு, எப்படி இருக்கீங்க?
1: ஓ பவான், நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா பவான்?
2: சும்மா இருக்கானே.
1: நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து உங்கள் பாடல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இலக்கங்களை பாடல்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றோம். சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங். இரண்டாவது மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பொங்கியதே காதல் வெள்ளம். இலக்கம் 3 என் ஆசை ராசாவே சோளக்காட்டு பாதையிலே வண்டி ஓட்டு போறமச்சான். இலக்கம் 4 கீதாஞ்சலி தருகின்ற துள்ளி எழுந்தது பாட்டு. இலக்கம் 5 பகல் நிலவு பூவிலே மேடை நான் போடவா. இலக்கம் 6 அதர்மம் திரைப்படத்திலிருந்து முத்துமணி முத்துமணி. இலக்கம் 7 கடல் பூக்கள் தருகின்ற சிலுவைகளே சிலுவைகளே உங்கள் பொருள் என்ன. இலக்கம் 8 உன்னுடன் திரைப்படத்தில் கொச்சின் மாடப்புறா. இலக்கம் 9 கெனவே கிளையாதே திரைப்படத்தில் பூசுமஞ்சள் பூசுமஞ்சள். இலக்கம் 10 காதலுடன் திரைப்படத்தில் பூக்களின் காதலில் வண்டுகள் ரகசிய பாடல்கள் பாடுது காதலுடன் என்ற பாடல். இப்போது நிகழ்ச்சியில் 15வதாக ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணுங்காக்கள் மீண்டும் எல்லாம் நல்ல அழகான பாடல்கள். எனக்கு 8, 7, 10, 6, 4.
1: நன்றி கண்ணன்.
3: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி. பாடல் இந்த ஒற்றுமை கண்டுபிடித்தீர்களா? அவர் போயிட்டார், அவர் பிஸி கடுமையாக.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: நேரம்
1: இப்பொழுது 10:37. நேர்கள் CMR தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஒலித்தோய்ந்த பாடல் மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து ஹமீர் அமீர் கல்யாண் என்ற ராகத்தில் அந்த பாடல். இந்த வேளையில் புலமைப்பித்தன் வரிகளை எழுத பி சுசீலா, கே ஜே ஜேசுதாஸ் ஆகியோரது குரல்களில் MB ஸ்ரீனிவாஸ் அவரது இசையில் பாடல் ஒலித்தோய்ந்த நேரம். சரியாக 10:37.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2
1: நேர்களை நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்கலாம். 11 மணி வரை 10 பாடல்கள். சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா. இலக்கம் 2 மண்ணுக்குள் வைரம் பொங்கியதே காதல் வெள்ளம். இலக்கம் 3 என் ஆசை ராசாவே சோளக்காட்டு பாதையிலே. இலக்கம் 4 கீதாஞ்சலி தருகின்ற துள்ளி எழுந்தது பாட்டு. இலக்கம் 5 பகல் நிலவு பூவிலே மேடை நான் போடவா. இலக்கம் 6 அதர்மம் தருகின்ற முத்துமணி முத்துமணி. இலக்கம் 7 கடல் பூக்களிலிருந்து சிலுவைகளே சிலுவைகளே உங்கள் பேர் என்ன. இலக்கம் 8 உன்னுடன் தருகின்ற கொஞ்சம் மாடப்புறா, கொஞ்சின் மாடப்புறா என்னை கொஞ்சி கூடும் புறா. இலக்கம் 9 கனவே கிளையாதே பூசுமஞ்சள் பூசுமஞ்சள் பூசிய பூ ஒன்று. இலக்கம் 10

0: இருக்கும்.
1: வாங்க
0: ரெண்டு நாள் அங்க அதை தங்கச்சி விட்டாங்க அதை போனாங்கல்ல.
1: சரி சரி.
0: எனக்கு வந்து பாடல் வந்து 9, 10, 8, 7, 4, 5, 3, 2, 1.
1: தங்கச்சி வீடு தூரவா கிட்டவா எங்க பண்ணி?
0: மிஸ்ஸஸ் ஆகா.
1: மிஸ்ஸஸ் ஆகா கொண்டாட்டம் உண்டு.
0: ஓ பிரண்டன்ல இதெல்லாம் பார்த்தோம்.
1: ஆ இந்த நிகழ்வுகளுக்காக. ஓ
0: ஆமாம்.
1: நல்லது நல்லது. நன்றி நிர்மலா.
0: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஹாசனா.
1: சொல்லுங்க ஹாசனா.
2: எனக்கு 2, 3, 9, 10, 5.
1: சரி
2: அஞ்சனம். ஓகே
1: நன்றி. நேர்களும் இணைந்து கொண்டு 11 மணி வரை உங்களது வாக்குகளை தெரிவிக்கலாம். இப்பொழுது தாரணி விருப்பத்தில் பாடாத தேனீக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றன.

அந்த பாடல் பாடாத தேனீக்கள் திரைப்படத்தில் இருந்து சிவகுமார் மற்றும் ராதிகா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இது மலையாளத்திலும் வெளிவந்து பிறகு தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம். கே ஜே ஜேசுதாஸ் குரலில் இசைஞானி இளையராஜா, ஒரு கௌரி கே ஜே ஜேசுதாஸ் குரலில் இசைஞானி இளையராஜா கௌரி மனோகரி என்ற ராகத்தில் அந்த பாடல் தென்பாண்டி தமிழே என்ற பாடல் இந்த வேளையிலே தாரணி விருப்பத்தில் கேட்டீர்கள். மேல் இதை அவர் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிகரமான பாடலாகத்தான் இந்த பாடலை கேட்டு ரசிக்க ரசித்திருப்பார். ஆனால் கொஞ்சம் சோகம் கலந்த கே ஜே ஜேசுதாஸ் குரலில் அது ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 10:45. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நேர்களும் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அலையுங்கள் 4166 4462 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை, ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு டெல்லவி மாவட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கின்றார். கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளின் படி நெத்தன்யாகு மீது ஊழல், லஞ்சம் மற்றும் நம்பிக்கை துரோகம் உள்ளிட்ட முக்கிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நெத்தன்யாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இவர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 88வது தடவையாக இப்போது நீதிமன்றத்தின் முன் ஆஜராகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தன்னை பதவியிலிருந்து கவிழ்ப்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு அரசியல் சதி என்றும் இதனை அவர் சாடியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர் இப்போது நீதிமன்றத்தின் அழைப்பானைகளை ஏற்று நீதிமன்றத்தின் முன் சாட்சி அளிப்பதற்காக தொடர்ச்சியாக 88 தடவைகள் ஆஜராகி இருக்கின்றார். பல நாடுகளும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக இந்த நீதிமன்ற சார்ந்த வழக்குகளை இப்போது பதிவு செய்திருப்பதை நேர்கள் அறியாமல் இல்லை. அதேவேளை கனடாவின் விமான நிலையங்களில் பெரும் முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கனேடிய விமான நிலையங்களில் நிலவும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் கனடாவிலிருந்து விமானம் ஏறிய குறைந்தது 17 அப்பாவி பயணிகள் தங்களது பைகளில் ஒட்டப்பட்டிருந்த பயணச்சீட்டு அடையாள அட்டை மாற்றப்பட்டதால் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்கி வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கனடா விமான நிலையங்களில் இவ்வாறான முறைகேடுகள், பயணச்சீட்டு அடையாள அட்டை மாற்றப்பட்டதால் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் இவ்வாறு பலர் சிக்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. விமான நிலையங்களில் பணிபுரியும் ஊழல்வாதிகளான சில ஊழியர்கள் இந்த சதியில் ஈடுபடுகின்றனர் என இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் பயணிக்கும் ஒரு அப்பாவியின் லக்கேஜ் பையில் இருக்கும் அடையாள அட்டையை ஊழியர்கள் ரகசியமாக பிரித்தெடுக்கின்றனர். பின்னர் போதைப்பொருள் நிரப்பப்பட்ட வேறொரு சூட்கேஸில் அந்த அப்பாவியின் அடையாள அட்டையை ஒட்டிவிடுகின்றனர். டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் 3000 பாதுகாப்பு கேமராக்கள் இருந்தாலும் சில தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கேமராக்கள் இல்லாத ஃப்ளைட் ஸ்பாட்களை பயன்படுத்தி சில நொடிகளில் இந்த சதி அரங்கேற்றப்படுகின்றது. இந்த போதைப்பொருள் பை இலக்கு நாட்டை அடைந்ததும் அங்குள்ள கடத்தல் கும்பல் அதை எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை அதிகாரிகள் மாட்டிக்கொண்டால் அந்த பையில் யாருடைய பெயர் இருக்கின்றதோ அந்த அப்பாவி பயணி பழிவாங்கப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. நேர்களே, ஆகவே பயணங்களின் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பொதிகளை விமான நிலையங்களில் நீங்கள் வாங்குவதோ அல்லது முன்பின் அறியாத ஒரு நபரது லக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்வதோ, இவ்வாறு பல்வேறு விதமான முறைகேடுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். முன்கூட்டியே இவ்வாறான விடயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயண பொதிகளை கண்டவுடன் அதை பரீட்சித்து பின்னர் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பது பொருத்தமாக இருக்கும். இவ்வாறான முறைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் கனடாவிலிருந்து பல நாடுகளுக்கும் பயணம் செய்கின்ற பல நேர்கள் இருப்பீர்கள். ஆகவே கனடாவில் இவ்வாறான முறைகேடுகள், குறிப்பாக உங்களது லக்கேஜுகளில் போதைப் பொருட்களை விமான நிலையத்தில் இருக்கின்ற அலுவலர்கள் இவ்வாறு மறைமுகமாக அவற்றை செருகி வைக்கின்றார்கள் அல்லது அதற்குள் செலுத்தி விடுகின்றார்கள் என்ற வகையில் உங்களது பேரில் இவ்வாறான போதைப் பொருட்கள் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்லப்படும். அது அதிகாரிகளிடம் சிக்காத வகையில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதிகாரிகளிடம் இந்த பொருட்கள் சிக்கிவிட்டால் அது உங்கள் பெயரில் இருக்கும். போதைப்பொருள் பேக் தான் போகும், உங்களது லக்கேஜ் போகாது. ஆனால் போதைப்பொருட்கள் தான் அவர்களிடம் செல்லும். சில வேளைகளில் அதிகாரிகள் இவற்றை கைப்பற்றிவிட்டால் உங்கள் பெயரில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். ஆகவே இவை தொடர்பில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இப்போது எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் போலீசார். ஆகவே மிக கவனமாக இருங்கள் பயணங்களின் போது என்பதுதான் நாம் தருகின்ற செய்தி. தொடர்ந்து கண்ணன் விரும்பி கேட்ட பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: அது சூர்யா நடிப்பில் வெளிவந்த இப்போது மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபயங்கர் மற்றும் கானா முத்து ஆகியோரது குரல்களில் கண்ணன் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 10:54. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சி.
1: கனடாவின் முதல் ஹெச்டி, இது தமிழ் ஹெச்டி.
0: இந்த வேளையில் நாங்கள் இதற்கு முன்னொழித்த பாடல் தென்பாண்டி தமிழி, அது பாசப்பறவைகள் திரைப்படம். பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து தான் அது ஒழித்தது. சிவகுமார் லக்ஷ்மி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திற்கான இசையினை இசைஞானி இளையராஜா ஒரு தோடி ராகத்தில் அந்த பாடலை தந்திருந்தார். கே ஜே ஜேசுதாஸ் குரலில் அந்த பாடல் ஒழித்ததை கேட்டீர்கள். அது பாசப்பறவைகள் திரைப்படம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நேர்களை இந்த மற்றொரு ஸ்ரேல் மற்றும் லெபனா தகவலை தந்துவிடுவோம். 3000 கடந்த பழி எண்ணிக்கை என்று சொல்லப்படுகின்றது. ஈரான் போருக்கிடையே அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்ததை நேர்கள் அறிவீர்கள். அங்கு இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தார். அதில் அப்பாவி பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர். நேற்று அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி கடந்த மார்ச் 2 முதல் நடந்து வரும் இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானின் பலியானோர் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. பலி எண்ணிக்கைகள் இன்னும் அதிகரிக்கலாம் அல்லது உயரலாம், ஏனென்றால் காயம்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்ற அச்சத்தையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது. நேரம் 10:55 நிமிடம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
0: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
3: நிகழ்ச்சியில் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங் முதலாவது பாடல், இரண்டாவது மண்ணுக்குள் வைரம் பொங்கியதே காதல் வெள்ளம், மூன்றாவது என் ஆசை ராசாவை சோளக்காட்டு பாதையிலே வண்டி ஓட்டி போரமைச்சான், இலக்கம் 4 கீதாஞ்சலி தருகின்ற துள்ளி எழுந்தது பாட்டு, இலக்கம் 5 பகல் நிலவு தருகின்ற பூவிலே மேடை நான் போடவா, இலக்கம் 6 அதர்மம் தருகின்ற முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி, இலக்கம் 7 கடல் பூக்களிலிருந்து சிலுவைகளே சிலுவைகளே உங்கள் பேரென்ன, இலக்கம் 8 உன்னுடன் திரைப்படத்திலிருந்து கொச்சின் மாடப்போரா என்னை கொஞ்சி கூடும் புறா, இலக்கம் 9 கனவே களையாதே பூசுமஞ்சல் பூசுமஞ்சல் பூசிய பூ என்று, இலக்கம் 10 காதலுடன் திரைப்படத்திலிருந்து பூக்களின் காதலில் வண்டுகள் ரகசிய பாடல்கள் பாடுது காதலுடன். இவைதான் இன்றைய 10 பாடல்களும். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருக்கின்றார். வணக்கம். ஆமாம், நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது.

0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேர இணைத்துக் கொண்டு
1: உங்கள் வாக்கு எதற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10
0: நிகழ்ச்சியில் 18வது நேராக இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: விளங்கல உங்களோட அறவை விளங்கல.
3: 4, 5, 8, 9
0: ப்ளூடூத்ல கதைக்கிறீங்களா என்ன? சரி, இப்ப விளங்கு. நன்றி, நன்றி. ஆமாம், நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்திருக்கின்றார்கள். ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இவரது பாடல்கள் அத்தனையும் இப்போது தரவரிசைப்படுத்தப்பட்டு 11 மணி தொடக்கம் 1 மணி வரை தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கின்றன. ஆகவே நேர்களே, நீங்களும் இணைந்து உங்கள் பாடல்கள் எந்த இடத்தை பிடித்திருக்கின்றன என்பதை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையினை தொடர்ந்து நேர்கள்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள புதிய வேலைத்திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இத்திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இந்த நிதியாண்டுக்குள்ளேயே சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுத்தல், வேலை திட்டங்களை செயல்படுத்தும் போது பராமரிக்கும் போதும் அந்தந்த நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மொத்தம் 5289 முப்படை வீரர்கள் அடுத்த கட்ட பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுக் கொண்டனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய் நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய முப்படைகளின் உறுப்பினர்களின் ஈடுகிணையற்ற தியாகங்களையும் முன்மாதிரியான சேவையையும் கௌரவிக்கவும் பாராட்டவும் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினம் ஆண்டுதோறும் மே 19 அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த பதவி உயர்வுகள் அந்தந்த சேவை தளபதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் முப்படைகளின் நிறுவப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு இணக்கமும் வழங்கப்பட்டுள்ளன. நீட் மறுத்தேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்காக தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் 2026 நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3வது நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 22,00,000 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதியிருந்தனர். இருப்பினும் வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21 மீண்டும் நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நீட் தேர்வை கணினி மூலம் நடத்த வேண்டும், குறிப்பாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இளநிலை நீட் மறுதேர்வை கணினி மூலம் முறையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்படும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையை கலைத்துவிட்டு தேசிய தேர்வுகள் ஆணையம் என்று உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கெனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சோங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிழையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. காசாவுக்கு சென்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய படகுகள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டு தனது சகோதரி கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கொனோலி தெரிவித்துள்ளார். குளோபல் சமூக சமுத் நிவாரண படகு குழுவிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் அழைத்துச் செல்லப்பட்ட 6 அயர்லாந்து பிரஜைகளில் அயர்லாந்து ஜனாதிபதியின் சகோதரியான மார்கரெட் கொனலியும் ஒருவர் என அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி, இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை தருகின்றது என்றும், அவருடன் படகில் இருந்த ஏனைய சகாக்கள் குறித்தும் தாம் பெரிதும் கவலையடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 33 அயர்லாந்து பிரஜைகள் இஸ்ரேலால் இதுபோன்ற சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதா இல்லையா என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் கொடூரமானது. இந்த இனப்படுகொலைக்கு துணை போகும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: 10-10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
5: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம், 12 வரை.
4: 10-10
6: அடிக்கிற அதிகம் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம்.
7: எங்களை நிகழ்ச்சியில் 10 இடத்தை பிடித்திருக்கின்றது. பொதுவாகவே இந்த அதர்மத்துக்கு எதிரானவர்கள் எங்களது நேயர்கள் 10 இடத்தில் கொண்டு விட்டிருக்கின்றார்கள். அந்த அதர்மன் திரைப்பட பாடலை SPB ஜானகி குரலில்.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் பத்தாம் இடத்தை பிடித்து ஒழித்து ஓய்ந்தது அதர்மம். அது திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்து அதர்மம் திரைப்படத்தில் முரளி மற்றும் ரஞ்சிதா ஆகியோர் நடித்திருந்தார்கள். ரஞ்சிதா முரளி நடிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் வேறு யாருமல்ல, இசைஞானி. அவரது இசையில் பாடல் எஸ்பிபி எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் வாலியின் வரிகளில் ஒழித்தோ. இந்த நேரம் சரியாக 11:20. நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அதே வேளை பல நேர்களும் காற்றலை வழியை இணைந்து கொண்ட ராஜா மற்றும் பவான் ஆகிய நேர்கள் சீமானின் உரையினை ஒரு முறை ஒளிபரப்ப முடியுமா என்று பல தடவைகள் கேட்டிருந்தார்கள். இன்னும் பல நேர்கள் எங்களது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக இன்று 1 மணிக்கு பின்னர் அவரது உரையை நீங்கள் கேட்கலாம். காத்திருங்கள். எங்களது நிகழ்ச்சியின் நிறைவில் 1 மணியின் பின்னர் நேற்றைய தினம் நாங்கள் அவரது உரையின் மிக முக்கியமான பகுதிகள் பலவற்றை தொகுத்து வெளியிட்டிருந்தோம், தந்திருந்தோம். பல நேர்களும் அதை கேட்டிருந்தார்கள். உணர்வு பூர்வமான பேச்சு. இன்றைய நாளில் எங்களது நிகழ்ச்சியில் 1 மணியின் பின்னர் அந்த உரையை நீங்கள் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நாங்கள் நேர்களது பாடல்கள், நேர்கள் வாக்களித்த பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். 10வது பாடல் ஒளிபரப்பானது இப்பொழுது தொடர்ந்து 9வது இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல்

அது கடல் பூக்கள் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் ஒன்பதாம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது. கடல் பூக்கள் திரைப்படமும் முரளி நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் ஒன்று. இன்று முரளியின் நினைவு தினம், பிறந்தநாள் நினைவு தினத்தை ஒட்டி அவரது பாடல்கள் தான் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் முரளி மற்றும் பல்வேறு நட்சத்திரங்களுடன் தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னிமேனன் ஆகியோரது குரல்களில் ஒலிக்க இருக்கின்றது. அது நல்ல பாடல் என்றாலும் ஒன்பதாம் இடத்துக்கு நேர்களது வாக்களிப்பினால் தள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏழாம் இலக்கம் ஏழில் தந்திருந்தோம், பரவாயில்லை. ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் வெள்ளன கேட்கலாம் என்ன, அதற்காகவும் சில பேர் அப்படி வாக்களிக்கிறது என்ற வகையில், இப்பொழுது மனைவி உட்பட ஆறு பேரை சுட்டுக் கொன்ற இளைஞன் துருக்கியில் ஒரு கொடூரம் நடைபெற்றிருக்கின்றது. உலகத்தில் இப்போது இப்படியான சம்பவங்கள் மிக மலிந்துவிட்டன. அது இலங்கையில் இப்படி பல சம்பவங்கள் நடந்தேறி வருகின்றன. உலகத்திலும் இந்த சம்பவங்கள், இது உலகத்தில் இடம்பெறுவதற்கான பல காரணங்களில் ஒன்று இந்த சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் ஊடாக இவ்வாறான நெகட்டிவான பல சிந்தனைகள் பலருக்கும் பரவ விடப்படுகின்றன. அதன் காரணமாக அதிகம் இவை இடம்பெறுகின்றனவா, அல்லது இவை முன்பும் இடம்பெற்றன ஆனால் வெளியில் வரவில்லை, இப்போது சமூக வலைத்தளம் ஊடாக சிறிய ஒரு கிராமத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமும் மிக விரைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்து விடுகின்றது என்று நினைப்பதா என்று புரியவில்லை. துருக்கியின் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள மேர்சின் மாகாணத்தில் தர்சூஸ் நகரில் துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் அடுத்தடுத்து நடத்திய தொடர் தாக்குதல்களில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த துப்பாக்கி ஏந்திய நபர் தொடர்பான அதிர்ச்சிகரமான இந்த செயல்பாடு தொடர்பில் இப்போது துருக்கி மட்டுமல்ல உலகம் பூராகவும் மிக பெருமளவில் இந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. துருக்கியில் நடந்தேறிய அந்த சம்பவத்தின் காரணமாக 37 வயதுடைய சந்தேக நபரை ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் உதவியுடன் போலீசாரும் இராணுவத்தினரும் இப்போது தீவிரமாக தேடி வருவதாக சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக துருக்கி இராணுவ பலம் வாய்ந்த, போலீஸ் பலம் வாய்ந்த ஒரு நாடு, கைப்பற்றுவார்கள், பிடித்துக் கொள்வார்கள். பாருங்கள், ஹெலிகாப்டர்கள் ஆளில்லா விமானங்கள் மூலம் நபரை தேடி வருகின்ற அளவுக்கு அந்த நாட்டின் இராணுவ தொழில்நுட்பங்கள் மிக உயர்ந்தவை. நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் தேடுவதில்லை, யாராவது தகவல் கொடுத்தால் போலீஸார். இலங்கை நாட்டிலும் இப்போது உளவுத்துறை மிக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது. பல விடயங்களை அவர்கள் காலம் தாழ்த்தியாவது கண்டுகொள்ளுகின்றார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள். பல துப்பு துளக்கல்கள் இப்போது வெளிவர இருக்கின்றன. வெகு விரைவில் மர்மமாக இருக்கக்கூடிய பல முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: ஆம்நேயர்களே, முரளியின் நினைவு நாளையொட்டி இன்றைய நிகழ்ச்சியிலே முரளி நடித்து வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தந்தையின் பிறந்த நாளை அதர்வா கொண்டாடியிருக்கின்றார். மறைந்த தனது தந்தையின் நினைவு பிறந்த நாளான இன்று வீட்டில் பிறந்த நாள் அலங்காரம் செய்து தனது அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் முரளியின் மகனும் நடிகருமான அதர்வா. நேரம் 11:31.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேர்களை, நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் தொடர்ந்து இணைந்திருக்க போகின்றோம். அந்த பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் ஒருவரான இளம்பிறையன், மாணிக்க வாசகர் இளம்பிறையன், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். என்ன எச்சரிக்கை என்றால், பல்கலைக்கழக மாணவர்களது சக்தி மிக பிரம்மாண்டமானது, பாரியளவு சக்தி கொண்டது. யாழ் பல்கலைக்கழகத்தில் 14,000 வரையான மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் 9,000 வரை தமிழ் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களது நடவடிக்கைகள் குறிப்பாக அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் கொண்டிருந்து பற்று அவர்கள் தொடர்பான அந்த விடயங்களுக்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் மாணவர் சக்தி மிக பெரிய பாரிய சக்தி. அந்த சக்திக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவது அல்லது அவர்களை சீண்டுவது பொருத்தமானதல்ல என்ற மாதிரியான ஒரு கருத்தை இப்போது மாணிக்க வாசகன் இளம்பிறையன் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு என்ற நிகழ்வின் போது கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடிக்கும் அது பகல் நிலவு திரைப்படத்தில். இந்த பகல் நிலவு திரைப்படம் நேயர்களுக்கு தெரியும், நல்ல பிரபலமான பல பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் பகல் நிலவு. மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. முரளி ரேவதி நடிப்பில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் கங்கை அமரன் வரிகளை எழுத இப்பொழுது இந்த பாடல் இசைஞானி இளையராஜா, மன்னிக்கவும், பூவிலே ஜெயச்சந்திரன், பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீல் ஆகியோரது குரல்களில் பாடல் வருகிறது.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10
2: பகல் நிலவு திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் இந்த வேளையில் 8 இடத்தை பிடித்தோய் நேரம் சரியாக 11:37 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். அது என்ன ஆசை ராசாவே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பாடலை நாங்கள் கேட்பதற்கு முன்னர் ஒரு தகவலை தந்து கொண்டு பாடலுடன் இணைந்திருக்கலாம் நீர்களே. இந்த வேளையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐபிஎல் போட்டிகள் பற்றிய அதன் ஸ்கோர் விவரங்களை தந்துவிடலாம். 17.5 பந்து பரிமாற்றங்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து லக்னோ அணி 200 ஓட்டங்களை குவித்திருக்கின்றார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வாழ்வா சாவா நிலை என்ற நிலையில் இப்போது அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகுவது. அவ்வாறான நிலையில் இப்போது லக்னோ அணி மிகப்பெரிய இலக்கு ஒன்றை நிர்ணயித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஏறத்தாழ 2 பந்து பரிமாற்றங்கள் இருக்கின்றன, 12 பந்துகள் இருக்கின்றன. அந்த 12 பந்துகளில் ஒரு பெரிய இமாலய இலக்கை 200 கடந்து இமாலய இலக்கை லக்னோ அணி வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. களத்தில் மிச்சல் மார்ஸ் இருக்கின்றார். அவர் 89 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியவர் இருக்கின்றார். அதேபோல் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருக்கின்றார். நிக்லஸ் பூரனும் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்கவில்லை. அவருடனிருந்து இப்போது ரிஷப் பந்த் இணைந்திருக்கின்றார், ஜோடி சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வருகின்ற அந்த 12 பந்துகளை எந்த அளவு லாபகமாக பயன்படுத்த போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த இலக்கு வழங்குமா என்பதை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி துடுப்பெடுத்து ஆட வருகின்ற போதுதான், களத்தில் நிற்கின்ற போதுதான் நாங்கள் ஊகிக்க முடியும். மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இப்போது 18 பந்து பரிமாற்றங்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 204 ஓட்டங்களை லக்னோ அணி பெற்றிருக்கின்றது. அதே நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்த

ஏழாவர்த்தி பிடித்தொழித்து வந்த அந்த பாடல் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்து சிவாஜி கணேசன், முரளி, ராதிகா, ரோஜா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் என் ஆசை ராசாவை. அந்த திரைப்படத்துக்கான இசையினை தேனிசித்தன்றல் தேவா இசைக்க, பாடல் வரிகளை பொதுவாக அந்த இயக்குநர்கள் பலர் தாங்கள் இயக்குகின்ற திரைப்படங்களில் தாங்களே பாடல்களை எழுதுவார்கள். அதேபோல்தான் இந்த திரைப்படத்துக்கான இயக்கத்தை கஸ்தூரி ராஜா இயக்கியிருந்தார். அவரே பாடல் வரிகளையும் எழுதியிருந்தார். கஸ்தூரி யார், ராஜா யார் என்று கேட்டால் பலருக்கும் தெரியும். செல்வராகவன் மற்றும் டனுஷ் ஆகியோரது தந்தை, அவர்கள் குடும்பமே ஒரு திரை இசை குடும்பம், திரை குடும்பம் என்ற வகையில் கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளை எழுத பாடல் இந்த வேளையில் அந்த பாடல் மிக மிக அருமையான ஒரு மெட்டில் அமைந்திருந்தது. பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 11:45. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 6 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எதுவென்ற அது காதலுடன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், அது ஒரு நல்ல மெட்டில் அமைந்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது. நேர்களை இந்த வேளையில் நாங்கள் சில இலங்கை பக்கம் பலவேறு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை பற்றி சம்பவங்கள் மட்டுமல்ல பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக அரவிந்த் ராஜ் நியமனம் பெற்றிருக்கின்றார். இந்த அரவிந்த் ராஜ் என்பவர் மிகச் சிறந்த ஆற்றல் உள்ள ஒரு நிர்வாக அதிகாரி. பொதுவாக SLAS அதிகாரிகள் பலரும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதிலும் மிக நுட்பமான ஆற்றல் திறன்மிக்கவர்கள். தமது செயலிலும் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நிர்வாக அதிகாரியாக இந்த அரவிந்த் ராஜ் கடந்த பல காலங்களில் தேர்தல் திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற போது உதவி தேர்தல் ஆணையாளராக பல மாவட்டங்களில் வவுனியா, மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கின்றார். அந்த வேளையில் அவரது ஆற்றல்களை பலரும் கண்டு வியந்திருக்கின்றார்கள். அந்த வேளை இந்த வகையில்தான் இப்போது அவர் புதிய ஆணையாளராக யாழ்ப்பாண மாநகர சபையில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களால் நியமனம் வழங்கி இப்போது அமர்த்தப்பட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கையில் பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இப்போது இடம்பெற்று வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பல்வேறு விதமான கேள்விகளை பாராளுமன்றத்தில் எழுப்பி வருகின்றார். இன்றைய தினம் இன்று 19 பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதிநிதி அமைச்சர் ஒரு தகவலை தந்திருக்கின்றார். பிரதிநிதி அமைச்சர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ தெரிவிக்கின்ற போது நாட்டில் ஒருவர் மாதம் இந்த நாட்டில் இலங்கை நாட்டில் ஒருவர் ஒரு மாதம் வாழ்வதற்கு 16,690 ரூபா போதுமானது என்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இது சரியா என்பதை பாருங்கள். 16,690 ரூபா போதுமானதான் இலங்கையில் ஒருவர் வாழ்வதற்கு என்றால், வெளிநாட்டில் உழைக்கின்ற உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு மாதம் கணக்கிட்டு அனுப்புகின்ற தொகை 16,690 ரூபா என்ற வகையில் ஒருவருக்கு கணக்கிட்டு தொகை அனுப்புகின்ற தொகை குறைவடையலாம். இப்போது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் போன்றவற்றில் வாழுகின்ற தமது குடும்பங்களுக்கு பணம் அனுப்புகின்றவர்கள் இதை கவனித்துக் கொள்ளலாம். 16,690 ரூபாய் போதுமானது என்று பிரதிநிதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் ஒருவர் ஒரு மாதம் வாழ்வதற்கு 16,690 போதுமானது என்று அவர் தனது அறிக்கையில் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குகின்ற அந்த பதிலில் தெரிவித்திருக்கின்றார். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்காது என்றும் பிரதி அமைச்சர் ஹெரயா என்ற அந்த தகவல் மூலம் தனது கருத்துக்களை பிரதிநிதி அமைச்சர் இப்போது தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வெளிநாட்டு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுப்பினவை வழங்க இருப்பதாக இப்போது ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் பணிபுரியும் பெற்றோரின் 2 to 13 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருந்தால் அவர்களுக்கு மாதாந்தம் 10,000 கொடுப்பினவை வழங்க தீர்மானம் எடுத்திருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழுவில் தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து அமைச்சுசார் ஆலோசனைக்குழு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன் ஆகியோரின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தமது சிறு குழந்தைகளை விட்டு மத்திய கிழக்கு நாடுகள், தென்கொரியா மற்றும் தாய்லாந்து போன்ற தென்கிழக்காசிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக தொழில் தேடி சென்றிருப்பார்கள். அதில் சரியான விளக்கம் வேணும்.
இப்போது சட்டவிரோதமாக வெளிநாடுகள் சென்று அகதி அந்தஸ்து கோருகின்ற பிள்ளைகள் அல்ல. மாறாக வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக சட்ட ரீதியாக பதிவு செய்து இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகளில் சென்று வேலை பார்க்கின்ற தாய் தந்தையரது பிள்ளைகள், அவர்களை பராமரிப்பதற்கு ஊரில் யாரும் இல்லாமல் இருந்தால் அவர்களை பகல் பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவார். அவ்வாறு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாய் வழங்குவதுதான் இந்த தீர்மானமாகும். அதையும் இப்போது சாவித்ரி போல்ராஜ், சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தனது அமைச்சின் ஊடாக அந்த விடயத்தையும் இப்போது அறிவித்திருக்கின்றார். அதே வேளை குச்சவெளி போலீசாரால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வெளிநாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக சமூக ஊடகங்களூடாக விளம்பரப்படுத்தி பல மோசடி செய்து வருகின்றார். பல கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவரை குச்சவெளி திருகோணமலையில் உள்ள குச்சவெளி போலீசார் பிரதேச போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவரது இந்த நடவடிக்கை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சந்தேக நபர் கிண்ணியா பகுதியை பிறப்பிடமாக கொண்டவராகவும் தற்போது குச்சவெளி பிரதேசத்தில் திருமணமாகி குடும்பத்துடன் தொடர்புடையவராகவும் நீண்ட காலமாக கொழும்பில் வசித்து வந்தவராகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ளவர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதும் தற்போது அவர்கள் கைது செய்யப்படுவதும் சாதாரண வழமையாகிவிட்டது. பொதுவாகவே இலங்கையில் வாழ்கின்ற இளைஞர் யுவதிகள் இப்போது வெளிநாட்டு மோகம் அதிகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று விளம்பரம் செய்கின்றார்களோ அவர்களிடம் ஓடோடி சென்று பெருந்தொகை பணத்தை கொடுத்து தம்மையும் வெளிநாடு அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கையில் இருப்பார்கள். ஆனால் சில பல வாக்குறுதிகளை வழங்கி இவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் அவர்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள் இப்போது இலங்கையில் பரவலாக நடைபெற்று வருவதை நாங்கள் கடந்த வாரமும் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். ருமேனியா நாட்டுக்கு பாரிய பல வேலைகளுக்காக அழைத்துச் சென்று இப்போது எண்ணெய் கப்பல்களில் எண்ணெய் கழிவுகளை துப்புரவு செய்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் யுவதிகள் பலரும் பல நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தோம். அதேபோல இலங்கையில் இப்போது வாகன இறக்குமதிக்கு எதிராக 50% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. வாகன இறக்குமதிக்காக 600 மில்லியன் செலவு ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இது இலங்கை பொருளாதாரத்துக்கு ஆபத்தானதாக மாறலாம் என்றும் இப்போது ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2026 ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் மட்டும் வாகன இறக்குமதிக்காக இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டிருப்பதாக மத்திய வங்கி அதிபர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே எச்சரித்திருக்கின்றார். இவர் அண்மையில் இன்னொரு எச்சரிக்கையும் விடுத்தார். இலங்கையின் பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்தியாவில் இப்போது பொதுப்பணித்துறை அரச ஊழியர்கள் பலர் வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற முறையை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருப்பது போல் இலங்கையிலும் மிக விரைவாக வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற முறையினை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்தளவு இலங்கையின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. மத்திய வங்கியின் ஆளுநர் மூலம் அந்த கருத்து வருகின்றது என்றால் அது பொதுவாக அரசியல் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிதர்சனமான விடயம். இலங்கை அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதேவேளை இன்னொரு தகவல் இலங்கையிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களை. இலங்கையில் சட்டவிரோத தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. இரத்மடானி சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள உயர் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக கூறப்படும் தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பு மையம் ஒன்று போலீசாரால் சோதனை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் உதவியுடன் மவுண்ட்லவேனியா கோட்ட குற்றப்புலன் ஆய்வு பிரிவு நடத்திய சோதனையின் போதுதான் மாலைதீவு நாட்டவர் உட்பட 2 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மையம் அட்டிடியா பகுதியில் ஒரு பயண நிறுவனம் போன்ற போர்வையில் இயங்கி வந்ததாகவும் செயற்கைக்கோள் பெருவான்கள், செயற்கைக்கோள் தட்டுகள், கணனிகள், ஒரு ஸ்டார்லிங் அலகு மற்றும் பிற ஒளிபரப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாதனங்களும் காவல்துறையினரால் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முதல்கட்ட விசாரணைகளின்படி இந்த செயற்பாட்டாளர்கள் ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தரவுகளை பயன்படுத்தி செயற்கைக்கோள்கள் மூலம் தொலைக்காட்சி அலைவரிசைகளை பதிவிறக்கம் செய்து இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவைகளை சட்டவிரோதமாக மறுவிநியோகம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. எத்தனை ஊழல்கள் இலங்கையில் நடைபெறுகின்றன என்ன மாயம் என்று தெரியவில்லை. என்பிபி அரசாங்கம் இப்போது லஞ்ச ஊழல் தொடர்பாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தீவிரமாக ஆரம்பித்தது. குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பதத்தை எப்போது பாவிக்க தொடங்கினார்களோ அப்போதிருந்து இலங்கையில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் பல அதிகம் நடைபெறுவது போல ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கின்றது.
இது எவ்வாறு இந்த அதிகம் இவை நடைபெறுகின்றன என்ற அந்த கேள்வி இப்போது எழுகின்றார். ஒன்றில், இந்த சட்டவிரோத செயல்கள் மிக நீண்ட காலமாக நடைபெற்று இருந்தன. தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே லஞ்ச ஊழல் தொடர்பான நடவடிக்கைகளை அழித்தொழிக்கின்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது அவை தொடர்பான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன என்று நாங்கள் எடுக்கலாம். அல்லது இப்போது அங்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பாதாள உலக கும்பல்களது கைது நடவடிக்கைகளின் எதிரொலியாக இவை நடக்கலாம் என்று பலவற்றை சிந்திக்கலாம். என்ன இருந்தாலும் நிதி சார்ந்த விடயங்களில் என்பிபி அரசாங்கம் இப்போது கையறு நிலையில் இருப்பது மிகவும் ஆபத்தான நிலையை இலங்கையின் பொருளாதாரத்தை இட்டுச் செல்வது பலரையும் இப்போது அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. பாடல் வருகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
2: நேர்களே, 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 5ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது கீதாஞ்சலி திரைப்பட பாடல். இந்த வேளையில் இப்பொழுது லக்னோ அணியின் துடுப்பாட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 20 பந்து பரிமாற்றங்களில் இந்த உயிரை கொடுத்து விளையாடுது என்று சொல்வார்கள் அப்படி, தங்களது விக்கெட்டுகளை கொடுத்து விளையாடி இருக்கின்றார்கள் லக்னோ அணியினர். அவர்கள் இருக்கின்ற நிலை உண்மையில் பார்த்தால் ஆச்சரியத்துக்குரியது. 10ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். 12 போட்டிகளில் 4 போட்டிகளை மட்டும் வென்று 8 புள்ளிகளுடன் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு போட்டி, இந்த போட்டியை விட இன்னொரு, இப்போது 13ஆவது போட்டி, ஒரு போட்டி மட்டுமே இருக்கின்றது. அவர்கள் 2 போட்டியில் வென்றால் கூட 12ஆவது இடத்துக்கு தான் வர முடியும். 12 புள்ளிகளை பெற்று ஒரு 7ஆம் 8ஆம் இடத்துக்கு தான் வர முடியும். அப்படி இருக்கின்ற போதிலும் இந்த ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆர்வம் ஏன் ரசிகர்களுக்கு இருக்கின்றது என்றால் இதுதான் காரணம். தாம் கீழ்நிலையில் இருந்தாலும் இந்த போட்டியை வென்றுவிட வேண்டும் என்ற அந்த துடிப்புடன் இப்போது லக்னோ அணியினர் தமது விக்கெட்டுகளை கொடுத்து ஆடியிருக்கின்றார்கள். அதில் பாருங்கள், மைச்சல் மாஸ் 96 ஓட்டங்கள், ஒரு 4 ஓட்டம் பெற்றிருந்தால் அவர் ஒரு செஞ்சுரியை தனது கணக்கில் சேர்த்திருக்கலாம். என்றாலும் அணிக்காக விளையாடி ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அதேபோல் ரிஷப் பன் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தவர், அவரும் தனது விக்கெட்டை, அவர் கேப்டன் விக்கெட் கீப்பர், தனது விக்கெட்டை இழந்திருக்கின்றார் ரன் அவுட் முறையில். அப்படி உயிரை கொடுத்து விளையாடியிருக்கின்றார்கள். 220 ஓட்டங்களை இப்போது குவித்திருக்கின்றது லக்னோ அணி, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி. என்ற வகையில் இப்போது 221 ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற நிலை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியில் வென்றுவிட்டால் அவர்கள் பிளே ஆஃப் சுற்றில் தம்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அவர்களுக்கு இருக்கின்றன. ஆகவே இந்த போட்டியில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினது மிகப்பெரிய, அவர்கள் இந்த போட்டி 13ஆவது போட்டி, இன்னொரு போட்டி அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஆரம்பத்தில் இருந்து புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்தில் தக்க வைத்துக் கொண்டிருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் தெரிந்தால் நேர்களுக்கு சொல்ல தேவையில்லை. பல நேர்கள், ஜெய்ஸ்வால் இருக்கின்றார், அதேபோல் டுபே இருக்கின்றார், இன்னும் பல மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கின்றார்கள். இந்த வீரர்கள் எல்லாம் எந்தளவு தூரம், தனுஷ் எங்களது நாட்டு வீரரும் இருக்கின்றார், தனுஷ் சாணக்கவும் இருக்கின்றார் இந்த போட்டியில். ஆகவே இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு இந்த போட்டியை ஒரு சவாலாக ஏற்று சூரியவன்சியை காணவில்லை. சூரியவன்சி இந்த போட்டியில் ஆடவில்லை போல் தெரிகிறது. என்ற வகை இந்த போட்டியிலே எவ்வாறு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறப்போகின்றது, இந்த போட்டியை எவ்வாறு அவர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக போட்டி மிக விறுவிறுப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேரம் 12:04 நிகழ்ச்சியில் 5ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது இந்த கீதாஞ்சலி. அது ராகதேவனின் கீதாஞ்சலி.

அந்த பாடல் கீதாஞ்சலி 85 வெளிவந்தது. 80களின் பிற்பகுதிகளில் இளைஞர்களின் தேசிய கீதம் இந்த பாடல். அந்த பாடல் வரிகள், வாளி எழுதிய வரிகள், மிக அற்புதமான வரிகள். வரிகள் மட்டுமல்ல, திரைப்படத்தில் முரளி மற்றும் சத்யராஜ், நளினி ஆகியோர் நடித்திருப்பார்கள். திரைப்படமும் பலரை கவர்ந்த திரைப்படம். பொதுவாக முரளியின் திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்கள், அதுவும் பெண்களின் கதாநாயகன் என்று முரளிக்கு ஒரு பெயர் இருக்கின்றார். அவரது அந்த சோகம் அவருக்கு மீது ஒரு பற்றுதலை, பாசத்தை கொண்டுவர். அப்படி ஒரு அருமையான திரைப்படம் கீதாஞ்சலி ரங்கராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. திரைப்படத்துக்கான இசையினை இசை ஞானி, இது ஒரு பிலஹரி ராகம் சாயல் இருக்கின்றது. ராகத்தை நான் என்னும் வடிவாக உறுதிப்படுத்துவேன். ஆனால் இந்த பாடலில் ராகம் அல்லது வரிகள், பாடலை பாடிய சித்ரா இசை ஞானி இளையராஜா, பாடல் வரிகளை தந்த வாலியா, எல்லாவற்றையும் விட இந்த பாடலின் வெற்றி அந்த நடை, தாள நடையில் இருந்தது. பாருங்கள், தாள நடையை கேட்கின்ற போது பாடல் அப்படியே எங்களை கட்டி வைத்திருக்கும். ஒரு சதுஷ்ட நடையில் மிக அருமையான அந்த தபேலா, டோலக், டால்கி இசைகள் எங்களை அப்படியே கட்டி போட்டு வழி நடத்தி கொண்டு சென்றிருக்கும். அந்த தூரங்களை, இடைவெளிகளை சில கணங்களாக மாற்றியிருக்கும். அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 12:11.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

தேர்களே, நிகழ்ச்சியில் நான்காம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது மண்ணுக்குள் வைரம். வைரம் மண்ணுக்குள் தான் இருக்கு. அப்படி ஒரு திரைப்படம் வெளிவந்திருந்தது நேர்களே. 1986 வெளிவந்த திரைப்படம் மண்ணுக்குள் வைரம். அந்த திரைப்படத்தை மனோஜ் குமார் இயக்கியிருந்தார். கோவை தம்பி தயாரித்திருந்தார். சிவாஜி கணேசன், சுஜாதா, முரளி ஆகியோரது நடிப்பில் இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. தேவேந்திரன் என்ற இசையமைப்பாளர் இசையில் வெளிவந்திருந்தது. அது கேட்கின்ற போது உள்ளம் மனம் என்று நாங்கள் சொல்கின்றோம் அல்லவா, அவை அத்தனையும் பொங்கும்.

0: அந்த பாடல் நான்காம் இடத்தை பிடித்த மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் 12:19. நேர்களே, இப்போது வெளிவந்திருக்கின்ற ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படம் இதுவரை மொத்த உலக அளவில் 147 கோடிகள் வசூல் செய்திருப்பதாக படக்குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். வசூல் வேட்டை செய்து வருகின்ற கருப்பு திரைப்படத்தின் பாடல்களும் இப்போது நேர்களை பெருமளவு கவர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கே ராஜன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் பல்வேறு விடயங்களை தனது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் யூடியூப் சேனல் ஊடாகவும் வெளிப்படையாக பேசி வந்தவர் கே ராஜன். அவர் அண்மையில் அடையாறு கூவமாட்டில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட செய்தி வெளிவந்தது. 85 வயதில் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர், திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தவர். பல்வேறு விடயங்களில் குறிப்பாக இந்த திருட்டு விசிடிக்கள் என்று சொல்லக்கூடிய திருட்டு விசிடி வெளிவந்த காலத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதில் மிகப்பெரிய போராட்டத்தை செய்த தயாரிப்பாளர்களில் அவர் ஒருவர். நல்ல சிந்தனாவார், பல விடயங்களை நறுக்காக நேராக பேசுவதில் வல்லவர். அவர் அண்மையில் மிகப்பெரிய பண நெருக்கடி காரணமாக, பண நெருக்கடி என்றால் அவர் கடனாளி அல்ல, பலருக்கு கடன் கொடுத்து சிறிய சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் பல்வேறு விதமான இயக்குநர்கள் போன்றவர்களுக்கு பணத்தை வாரி கொடுத்து அந்த கடன்கள் மீள வராத நிலையில் மனமுறிவில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடும்பத்தினர் இப்போது அந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக பலவற்றை வெளியே தந்த வண்ணம் இருக்கு. வண்ணாரப்பேட்டையில் பிறந்தவர் ஒரு தாயினால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டு மிக வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து போராடி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்த கே ராஜனது மறைவு திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு மட்டுமல்ல, குடும்பத்தினரும் அவரது மறைவினால் இப்போது துவண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி மட்டுமல்ல, இப்பொழுது பல்வேறு விதமான செய்திகளை எங்களது நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நேர்களை, இந்த வேளையில் இலங்கையில் தொடர்ந்து பல இந்த பொதுவாக எங்களது போதைப்பொருளுக்கு எதிராக வேட்டைகள் இலங்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதேவேளை வவுனியா மாநகர முதல்வராக காண்டிபென் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு எதிரானது மற்றும் பிரதி முதல்வராக பரமேஸ்வரன் கார்த்திபன் இருந்தார். இவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது. அவர்களது வழக்கின்படி இந்த தீர்ப்பு 19 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்படுகின்றது. வவுனியா மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் பதவிகளை வகிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான வழக்குகள் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சூனா காண்டிபன் மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பிரதி முதல்வர் பான கார்த்திபன் ஆகியோருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தார் என்ற அந்த செய்திகளை அடுத்து இப்போது இலங்கையில் யாழ்ப்பாணம் மற்றும் பல பிரதேசங்களில் போதைப்பொருள் சார்ந்த விடயங்களை, அந்த போதைப்பொருள் கும்பல்களை தொடர்ச்சியாக கைது செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வேளையிலே எங்களது அர்ஜுனா ராமநாதன் பற்றிய பல செய்திகள் வருகின்றன, ஆனால் அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அவர் பற்றிய செய்திகள் சலித்துவிட்டன. அவரை பற்றி பேசுவதே தேவையற்றது என்ற நிலை இப்போது உருவாகி இருக்கின்றது. என்ற வகையில் இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே 75 அரச உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த ஒரு திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள், குடிநீர் வசதி, சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு 80 கோடி நிதி ஒதுக்கியிருக்கின்றது. பள்ளித்துறை தொடர்பான பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளில் இப்போது ஈடுபட்டு வருகின்றது. பல்வேறு விதமான துறைகளுக்கு வேண்டிய பல்வேறு பண ஒதுக்கீடுகள் இப்போது நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. தென்னிந்தியாவின் திரையுலகத்தின் சிறந்த இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா அவர்கள் எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர், இந்திய திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர். தமிழ் திரையுலகத்தை ஒரு மற்றொரு கோணத்துக்கு அழைத்து சென்றவர். தனது ஒளிப்பதிவின் மூலமும் இயக்கத்தின் மூலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போன்ற பல மொழி திரைப்படங்களில் பணியாற்றியவர். இலங்கையில் மட்டக்களப்பு அருகே அமிர்தகளி என்ற சிற்றூரில் பிறந்தவர். பாலநாதன் மகேந்திரன் என்ற பாலமகேந்திரா இவரது இயற்பெயர். மகேந்திரா அவரது தந்தை பாலநாதன் ஒரு சிறந்த கணித ஆசிரியர். அவரது தந்தை கல்லூரி அதிபர், கணித ஆசிரியர் மட்டுமல்ல கல்லூரி அதிபராகவும் இருந்தவர். தனது ஆரம்ப கல்வியை புனித மைக்கேல் கல்லூரியில் பயின்றவர். லண்டனில் தன்னுடைய இளநிலை கல்வி படிப்பை முடித்தவர் பாலமகேந்திரா. பூனா திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு கலை பயின்ற பாலமகேந்திரா, பூனா என்பது மகாராஷ்டிராவில் உள்ளது, மும்பைக்கு அருகிலே, ஒளிப்பதிவு கலை பயின்ற பாலமகேந்திரா 1969 தங்கப்பதக்கம் பெற்றவர். சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை 3 முறை பெற்றிருக்கின்றார். வீடு என்ற திரைப்படம் பார்த்திருப்பீர்கள், அருமையான திரைப்படம். பார்க்காதவர்கள் பாருங்கள். ஒரு வீட்டை புது மன தம்பதிகள் கட்டுகின்ற போது எதிர்நோக்குகின்ற சவால். சந்தியா ராகம் இதுவும் மிகச்சிறந்த திரைப்படம். சந்தியா ராகம் ஒரு வயதில் மூத்த ஒரு நடிகர் நடித்திருப்பார், அருமையான திரைப்படம். அதே போல் வண்ண வண்ண பூக்கள், இந்த திரைப்படங்களுக்காக அவருக்கு 3 முறை தேசிய விருது கிடைத்திருக்கின்றார். இதைவிட திரைக்கதை கோகிலா என்ற திரைப்படம் மற்றும் அழியாத கோலங்கள் ஆகியவை, அழியாத கோலங்கள் நேர்கள் பல பேருக்கு தெரியும். அழியாத கோலங்கள் என்றால் பாலமகேந்திரா, பாலமகேந்திரா என்றால் அழியாத கோலங்கள் அவரது முதலாவது திரைப்படம், ஆகியவை விருது பெற்றன. ஜூலி கணபதி சிறந்த படத்தொகுப்புக்கான சாந்தாராம் விருது பெற்றது. இந்த 3 துறைகளிலும் விருது பெற்ற ஒரே திரைப்பட நிபுணராக இவர் விளங்குகின்றார். நல்ல பல திரைப்படங்களை தந்தவர். அழியாத கோலங்கள், மூடுபனி, 3 முறை, ஓலங்கள், நீங்கள் கேட்டவை, உன் கண்ணில் நீர் வழிந்தால், இரட்டை வாழ்குருவி, வீடு, சந்தியா ராகம், வண்ண வண்ண பூக்கள், மறுபடியும், சதி, லீலாவதி, ராமன் அப்துல்லா, என்னினிய பொன் நிலாவே, ஜூலி கணவதி என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இப்படி பல திரைப்படங்களை தந்த பாலமகேந்திரா என்றென்றும் தமிழ் திரையுலகத்தில் ஏற்றி போற்றப்படுகின்ற இயக்குனர் மட்டுமல்ல, அவர் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்ற ஒரு கம்பீரமும் எமது நேயர்களிடையில் அதிகம் இருக்கின்றது.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

நேர்களை நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது உன்னுடன் திரைப்படத்திலிருந்து. உன்னுடன் திரைப்படமும் முரளி கௌசல்யா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இன்று பாடல்கள் எல்லாமே முரளியின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் தான். அந்த திரைப்படத்துக்கான இசையை தேனிசை தன்ற தேவா வழங்க வைரமுத்து வரிகளை எழுத இப்பொழுது ஒழிக்கின்றது. கொச்சின் மாடப்புறா, சுவர்ணலதா மற்றும் உன்னி கிருஷ்ணன் ஆகியோரது குரல்களில். கொச்சின் என்பது கேரள நாட்டில் காணப்படுகின்ற மிகப்பெரிய நகரம். தெரியும் நேர்களுக்கு திருவனந்தபுரம், அதேபோல் கள்ளிக்கட்டு, பாலக்காடு என்று பல நகரங்கள் இருக்கின்றன. கொச்சின் மிக மலை உயர்ந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு விமான நிலையத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அழகான நகரம். அந்த கொச்சின் மாடப்புறா மூன்றாம் இடத்தை பிடித்தது.

0: அது உன்னுடன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா. சின்னஞ்சிறியது பறவை தன் சிறகில் சுமக்குது சிலுவை, இது வார்த்தை இழந்தது வாழ்வில் முதல் தடவை. வைரமுத்துவின் அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்த சுவர்ணலதாவின் அந்த குரல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. அப்படி ஒரு அருமையான பாடல். இந்த வேளையில் இரண்டாம் இடத்தை அல்ல மூன்றாம் இடத்தை இப்படி தொலைத்தோ. இந்த நேரம் 12:34 நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
0: நேர்களை, இந்த வேளையில் சவுதியில் மிகப்பெரிய அளவில் இராணுவம் குவிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் இப்போது சவுதியில் கொண்டு வந்து பல இராணுவங்கள் குவிக்கப்படுகின்றன. அதில் மிக ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான சமரச பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகித்த பாகிஸ்தான் இராணுவங்களும் இப்போது சவுதியில் குவிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களே, இந்த பிரித்தானிய சாம்ராஜ்யம் சூரிய அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் உலகத்தில் பல நாடுகளை தனது காலனித்துவத்தின் கீழ் கொண்டிருந்த நாடு. 54 நாடுகள் வரை பிரித்தானியா தனது காலனித்துவ ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. 1950களுக்கு முன்னர் தான் பெரும்பாலான நாடுகள், 48-47 அந்த ஆண்டுகளில் பெரும்பாலான நாடுகள் விடுதலை பெற்றுவிட்டன. பின்னர் 50களுக்கு பிறகும் சில நாடுகள் விடுதலை பெற்ற வண்ணம் இருந்தன. அதில் கனடா இன்னும் குடியரசு அந்தஸ்தை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி உலகத்தில் பல நாடுகளும் இவ்வாறு பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் கீழிருந்து விடுதலை பெற்றவை. அந்த விடுதலை பெற்ற அந்த பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் மாராணியாக இருக்கக்கூடிய விக்டோரியா அம்மையார், அவரை நினைவு கூர்ந்து நேற்றைய தினம் கனடாவில் விடுமுறை விடப்பட்டு விக்டோரியா அம்மையார் அந்த நாளை உலகத்தில் கனடாதான் இன்று வரை சிறப்பாக கொண்டாடி வருகின்றது என்ற ஒரு பெருமையும் இருக்கின்றது. பல நாடுகள் பிரித்தானியாவுக்கு இருந்தன. நாங்கள் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, நமது இலங்கை தீவு, இந்தியா போன்ற பல நாடுகளும் அவ்வாறு இருந்தவை. இதில் இலங்கையில் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் அந்த அடிச்சுவடுகள் இன்றும் இருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற பிரதான வீதிகளாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கின்ற ரயில்வே தண்டவாளங்களாக இருக்கலாம், இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு விதமான கல்வி முறைகள், இன்னும் அரசியல் ஜாப்பு முறைகள், அரசாங்க சட்டமுறைகள், பொருளாதாரம், இந்த பெருந்தோட்ட பயிற்சிகை முறைகள், இலங்கையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெருந்தோட்ட பயிற்சிகை, இன்னும் இலங்கையில் இன்று நாங்கள் பார்க்கின்ற பல நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் பல, மகாவலி திட்டம் என்று நாங்கள் பேசுகிறோம், பல நோக்கு அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் பல்வேறு விதமான நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டன. விக்டோரியா நீர்த்தேக்க திட்டமாக இருக்கலாம், ரந்தனி வெல, ரந்தனிகல, அதேபோல் ரந்தம்பே, மாதுரூயா, இப்படி பல நீர்த்தேக்க திட்டங்கள் இலங்கையில் உருவாக்கப்பட்டன. அவை பல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. அந்த ஏன் இதை பேசுகின்றேன் என்றால், நேற்றைய தினம் விக்டோரியா தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்ற போது இலங்கையில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் ஒரு அவலம் நடைபெற்றிருக்கின்றது. தெல்தனியா பம்பரகல ஆகிய விகாரைக்கு அருகிலுள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் 4 இளைஞர்கள் நீராட சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நீராடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கின்றார்கள். இதனையடுத்து பிரதேச மக்களுடன் இணைந்து தேடுதல் நடத்திய போலீசார் ஒருவரை பாதுகாப்பாக மீட்டிருக்கின்றார்கள். ஏனைய மூவரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மலையகத்தில் இப்போது கடும் மழைப்பொழிவு, தொடர்ச்சியாக மஞ்சள் எச்சரிக்கை விடுபட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற தென்மேற்கு பருவப்பெய்ச்சி காற்று மழை அசுர வேகம் எடுத்திருக்கின்றது. காரணம், அங்குள்ள தாளமுக்கம்

மகாவலி திட்டத்தின் கீழ் காணப்படுகின்ற நீர்த்தேக்கங்களில் மிகப்பெரிய நீர்த்தேக்கம். மிகப்பெரிய நீர்த்தேக்கம் என்றால் அங்கே பராக்கிரம சமுத்திரம் வந்துடும். அதே போல் அங்கே கல்லூயா நீர்த்தேக்கம் இருக்கின்றது. இப்படி பல இருந்தாலும் மகாவலி திட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கத்தில் சென்று நீராடுவது என்பது இந்த நேரத்தில் மிக ஆபத்தானது. அந்த விக்டோரியா நீர்த்தேக்கம் இப்போது மூவரை காவு கொண்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி நேற்றைய தினம் வெளிவந்திருந்தது. எங்களது செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் எங்களது பிரதமர் மார்க்கானி தனது நேற்றைய அறிக்கையில் உலகில் மிகப்பெரிய புலம்பெயர் தமிழ் சமூகம் கனடாவில் இருப்பதை நினைக்கின்ற போது தான் பெருமை கொள்வதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு நல்ல கிரெடிட் என்று சொல்லலாம். பொதுவாக தமிழர்கள், கனடாவில் வாழுகின்ற தமிழர்கள் பல விடயங்களில் கனேடிய மக்களால், குறிப்பாக கனேடிய அரசால் விரும்பப்படுபவர்கள். ஒன்றை சொல்லலாம், மிக கடினமான உழைப்பாளிகள், நல்ல பண்புள்ளவர்கள். இன்னும் போரால் பாதிக்கப்பட்ட பல வடுக்களை தம் மீது சுமந்திருக்கின்றவர்கள். இந்த நல்ல கிரெடிட்டை, நல்ல சான்றிதழை தமிழ் சமூகமாகிய நாம் கனடாவில் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் தசாப்தங்களிலும் பேணினால் நிச்சயமாக நல் சமூகம் என்ற அந்த அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது செந்தில் பாலாஜி விஜய் பரப்புரைகளை மேற்கொண்டிருந்த காலத்தில், குறிப்பாக கரூர் பிரதேசத்தில் அதிகம் பேசப்பட்ட பெயர் இந்த செந்தில் பாலாஜி. இவர் மீது தான் அதிகமான அந்த தண்ணீர் போத்தலை வைத்து கொண்டு விஜய் ஒரு பரப்புரை செய்வார். இப்போது இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்குதல் செய்யப்பட்டிருக்கின்றது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்களை மீண்டும் அணுகியிருக்கின்றார்கள். இது எந்தளவு தூரம் சாத்தியமாக போகின்றது, எவ்வளவு தூரம் தமிழக அரசியலை பரபரப்புக்குள்ளாக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீர்களே. இப்பொழுது நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் கனவே கலையாதே.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
2: 416-271-5992
1: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
3: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
4: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
7: நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் அடுத்து இடம்பெற இருக்கின்றது.
8: கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டால்
7: அது சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்க இருக்கின்றது கிருஷ்ணராஜ் குரலில். நேர்களே, தென்னிந்திய தமிழ் திரையுலகத்தில் இன்று பல வில்லன் நடிகர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் ஒரு காலத்திலே வில்லன் நடிகர்கள் என்றால் இவர்கள் என்று ஒரு சிலரை நாங்கள் சொல்வோம். குறிப்பாக அசோகன், என்எம் நம்பியார். இப்படி இதில் எஸ்ஏ அசோகன் ஒரு தமிழ் திரைப்பட நடிகராக மட்டுமல்ல, பல பாத்திரங்களை வகித்தவர். இவர் பொதுவாக அசோகன் என்று அறியப்படுபவர். தமிழ் திரைப்பட உலகில் சிறந்த வில்லன் நடிகராக அறியப்பட்ட இவர் பிற்காலத்தில் பல குணச்சித்திர பாத்திரங்களையும் ஏற்று நடித்தவர். திருச்சியில் பிறந்து வளர்ந்த இவரது பெயர் ஆண்டனி. தனது சிறு வயது முதலே மேடை நாடகங்களில் பங்கேற்பதிலும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் பங்கேற்பதிலும் ஆர்வம் காட்டியவர். திருச்சியில் உள்ள புனித சூசியப்பர் கல்லூரியில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தவர். அதை பின்னர் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவை சந்தித்து திரையுலகத்துக்கு அறிமுகமானவர். ஆண்டனி என்ற தன் பெயரை அசோகன் என்று மாற்றிக்கொண்டவர். முதலில் இவர் இந்த வில்லன் நடிகன் நடித்த திரைப்படம் எது என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஔவையார் திரைப்படம். 1961 வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தின் மூலம் முன்னேற தொடங்கியவர். ஆஸ் துறை வேடமேற்று நடித்த இவரது நடிப்பு இன்று வரை பலரையும் ஈர்த்த காட்சிகள். 1960கள் மற்றும் 70களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தவர். திரைப்படங்களில் இவரது குரலின் தோணியும் வசனங்களை இவர் உச்சரித்த பாணியும் நல்ல வரவேற்பை பெற்றன. பல திரைப்படங்கள் இருக்கின்றன. வெல்லவனுக்கு வெல்லவன், கர்ணன், உலகம் சுட்டும் பாலிவன், கந்தன் கருணை, வீர திருமகன், ஆட்டுக்கார அளமேலு, அடிமைப்பெண், அன்பேவா, காஞ்சி தலைவன், ராமன் தேடிய சீதை, கார்த்திகை தீபம், பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கில்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ பாடல், அது பாலாஜி, அது அசோகனர், அது பாலாஜி சிவாஜி கணேசன் என்று பல நல்ல பல திரைப்படங்களில் நடித்த ஒரு குணச்சித்திர வில்லன் நடிகராக எஸ்ஏ அசோகன் திகழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

ஜனாதிபதி அனுரா தலைமையில் 15வது தேசிய மாவீரர் நினைவு தினம் இன்று பத்ரமுல்லையில் நடைபெற்றது. இம்முறை நிகழ்வுகளில் ஒரு விசேட மாற்றமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளுடன் இணைந்து பணியாற்றி உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மாவீரர்களின் உறவினர்களுக்கும் ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்துவதற்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. இரண்டாம் இடத்தை பிடித்தொழித்த பாடல் கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படமும் முரளி மற்றும் சிம்ரன் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். தேசியதந்திரல் தேவாவின் இசையில் அந்த பூசு மஞ்சள் பாடல், ஹரிஹரன் குரல்களில், வைரமுத்து மற்றும் ஹரிஹரன் குழுவினர் குரல்களில் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது முதலாம் இடத்தை பிடிக்கின்றது சுந்தரா.

0: முதலாமிடத்தை பிடித்து ஒழித்து இந்த பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து. சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படம் 2002 வெளிவந்த திரைப்படம். முரளி, ராதா, வடிவேலு, வாசு என்று பலர் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பரணி இசையினை வழங்கியிருந்தார். பரணியின் இசையில் அந்த பாடல் கிருஷ்ணராஜ் குரலில் இந்த வேளையில் சிநேகன் வரிகளை எழுத முதலாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 12:59. இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றி தெரிவிக்கும் நேரம். குறிப்பாக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேர்களான சத்யா, பிரேமா, காசி, மதன், குகராஸ், ரசிகன், மதி, அருண்குமார், தவம், சிவலிங்கம், குயின்ஸ்டன், தாரணி, சுதா, பவான், கண்ணன், காசிநாதன், அதேபோல் நிர்மலா, வெண்பா ஆகிய நேர்களுக்கும், எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவிக்கும் நேரம். ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பல நேர்களும் பதிவிட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக தமது வாக்குகளை இன்று வரை பதிவிடுவார்கள் ஃபேஸ்புக் தளங்களில். என்ற வகையில் அத்தனை நேருள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் இணைந்து தமது பாடல் விருப்பங்களை தெரிவுகளை பதிவிட்ட நேர்கள் நம்பி ராசையா, அதேபோல் ஜோ ராகவன், தாரணி சுந்தரலிங்கம், ஐயாத்துறை, ஜூலியஸ் வின்சன், ராதாகிருஷ்ணன், ரேணுராம், பண்ணைப்புறம் மணிகண்டன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் மற்றொரு 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது விளம்பரம் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் பலர் வந்து சீமானின் செந்தமிழ் உரை வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக ஒரு சிறிய பகுதியை நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள். இந்த இடத்தில்தான் அன்று விழுந்தோம். அதே இடத்தில்தான் பேரெழுச்சியாக நாம் தமிழர் என்ற உணர்வு குவியலில் உறவாக கூடினோம். நாம் விழுந்ததெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கு என்பதை உலகத்தார்க்கு உணர்த்துவதற்காகவே ஒன்று கூடி எழுந்தோம். நாம் வரலாற்றில் மிகவும் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், பெருமைபட வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய மொழி நமக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. நம்முடைய மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ். அந்த தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி, ஒரு பேச்சு மொழி. தமிழர்கள் நமக்கு மொழி, மூச்சு மொழி. அதனால்தான் நம்முடைய புரட்சி பாவலன் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற முழக்கத்தை முன்வைத்தான். தமிழ் நமக்கு வெறும் மொழி மட்டுமல்ல, அது உயிர், உணர்வு, முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாம் நமக்கு நம்முடைய மொழி. தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். அந்த உயிருக்கு நேரான மொழி, உயிரான மொழி, சிதைந்த அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னரும் உடன் பிறந்தார்களே என் உயிர் சொந்தங்களே. உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன், அவனை பின்தொடர்ந்து தாளமுத்து. உயிரினை காத்த அந்த மொழி இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பெருந்துயரம்.
வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம். உடனே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தான் நம்முடைய புரட்சி பாவலன். உடனே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றான். அப்படி நந்தமிழர் உள்ளத்தில் வெண்தணலாக விரைந்து ஒருவன் வந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டான். நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் போனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான். அவன்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். ஈராயிரம் ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன் தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல நான்.

இல்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே எதற்காக போராடினோம், எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பித்து பதவியை கைப்பற்றல், அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேந்திர அப்பாவாளர். தாய்மொழியை இழந்துவிட்ட, மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதுதான் வரலாறுங்களும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். இதற்கு இந்த அதிகாரம். சிதைந்த அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரைகிறோம். மறக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் என்றெல்லாம் இருக்கிறவர்கள். புறக்கணிக்கப்பட்ட, அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது இந்த களமும் காலமும் எங்களையுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிதலி கோலோச்சு மாநிலம் மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வதன் நாடு, பகுத்து வகுத்து தந்த என் பாட்டன். கனவு அப்படியே இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான் எங்கள் புரட்சி பாவலன். எங்கள் முன்னோர்கள் கண்ட அந்த நல்ல ஆட்சி, அறம் சார்ந்து, அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை, இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம். இது எங்களுடைய கனவு அல்ல, அது மட்டுமல்ல,
நீண்ட காலமாக இது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் துங்கோ, மறைமலையடிகள், எண்ணற்ற பெருமக்கள், எங்கள் தாத்தா பொது உடைமை போராளி கலிய பெருமாள், புரட்சியாளர் தமிழரசன் போன்ற முன்னவர்களின் கனவு. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர்கள். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சிவகங்கை அரசேந்திரன் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். தன்னுயிர் மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக பயனற்று போனது, மொழி செத்து போனது. என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த இனத்திலே இதை உணர்ந்தறிந்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். அதற்காக அவன் முன்னவர்கள் கொண்டிருந்த நோக்கத்தை அவன் உள்வாங்கினான். என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மண்டியிட்டு வாழ்வதை விடவும் மானத்தோடு மாண்டு போவதே மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற நோக்கத்தை உள்வாங்கினான். எனக்கு வேண்டியது என் இனத்தின் விடுதலை. விலை தலையானாலும் தர தயக்கமில்லை என்று களத்திலே பாய்ந்தான். கையிலே ஆயுதம் இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தினான். உலக வரலாற்றில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள், இயக்கங்கள், எந்த இயக்கமும் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட இயக்கம் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தேசிய ராணுவம் தான். பயந்து சாகிறான். அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் உடன் பிறந்தார்களும் திரும்ப திரும்ப இதையே மறைய விடாமல், அழிய விடாமல் அந்த உணர்வை பேசி பேசி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இவர்களுக்கு. ஈழம் என்பது எங்களுக்கு மூன்று எழுத்து சொல்லல்ல, தொலைதூர தீவும் அல்ல, தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை தேசம். நீ என்ன சொல்லி இந்த உணர்வை நீர்க்க செய்து விடலாம், மறைத்து விடலாம் என்று என்ன எண்ணு என்றால், அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமான் என்பன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான தீ பெருந்தி பற்றி பரவி கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் நூறு நூறு சீமானுக்கு சமமானவன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில். நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல, புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மணிகள். நாங்கள் எங்கு தொடங்கினோம்? வீழ்ச்சியில் இருந்துதான் விழுந்த இடத்தில் இருந்துதான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கையும்.
என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பி தங்கள் புரிந்து கொள்ளவே. நாம் குப்பைகள் அல்ல, அதை கொளுத்த வந்த பெரு நெருப்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் களத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது. வெறும் அற்பத்தேர்தல் வெற்றி தோல்வி அல்ல நம்மை தீர்மானிப்பது. அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். ஆனால் அதே அதிகாரம் நிலையானதல்ல, அது மாறும். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற தத்துவ நிலைப்பாடுதான் உறுதியானது, மாறாதது. அது தமிழ் தேசியத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனிதமான லட்சிய கனவு. இதை கையளித்தவன் நம் உயிர் தலைவன். பெருங்கனவு, பெருங்கடமை. எதுவுமே இல்லை என்றால் என்ன நமக்கு? நம் வரலாறு இருக்கிறது, அது வழிகாட்டும். அன்னை நிலத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த நம் வீர மறவர்கள், மானமரவர்கள், மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்தும். நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசியம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிறந்த அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை. அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்துவோம், நடந்துவோம். உன் லட்சிய பாதையில் எந்த இடம் இருந்தாலும் தாண்டி வா. எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசியத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சர், அமைச்சர் வாரிசல்ல, மன்னன் இல்ல, திவான் இல்ல, ஜமீன் இல்ல, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000 மேற்பட்ட வீரமரவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாது பாய்ந்தார்கள் என்றால், அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று, அல்லாதிக்க நாடுகளெல்லாம் சேர்ந்து இந்திய துணைக்கண்டமும் இணைந்து
அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன் பதாகை படங்களில் பார்க்கிறீர்கள், கரிக்கட்டையாக கடுகி கிடக்கிறது நம் பிள்ளைகள் தான், உடல் சிதைந்து இறந்து கிடப்பது நம் பிள்ளைகள் தான். என்ன மொழி பேசப்போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது, இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது இராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும் போது அமெரிக்கா ரஷ்யா உள்ள வருது, எப்படி இராணுவ தாக்குதல் நடத்தின, நம் மீது தடுத்த போது அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள், பல் துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் முன்னவன் நரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும், ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை? ஏன் மாண்பு, ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது, அதுதான் அவள் பிறவிக்குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசின, இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன் சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் 2008-2009 அந்த காலகட்டத்துக்கும், 170,000 பேருக்கு மேலே மரணம், மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000 மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடை வந்த மக்களில் பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன் அதிகாரம் என்ன? பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாற்றி களத்திலே தோற்றாலும் தோற்றாலும் திரும்ப திரும்ப திரும்ப களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான்.
தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய்விடுவார்களா? இல்லை, வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான். உலகிலே ஏதாவது ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தள்ளலாம், எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வளை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வளை நெரிக்கப்படலாம், நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான், அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தில் அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக் கொடியை ஏந்தினான். 2010 மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாய்விட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில்தான் இருக்கிறது இலக்கு, சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் மீண்டும் இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள் உயிரினுமிலே உடன் பறந்தார்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது, எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது வாழ்ந்தது என்ற சுவடில்லாம் முடிந்துவிடும். இப்போதே முடிந்து விட்டது. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான், அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில்
மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் கால் நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டின தலைவனா தெரியுதான். ஒன்னும் பண்றது இல்லை, ஒன்னும் பண்றது இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி, கவர்ச்சி. யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவர் வேலை செஞ்சான்னு தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெலின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, ஆயு ஆயு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெரிஞ்சித்திரனார், ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சிதான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, அலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.

சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். இப்ப யாரும் இல்லை, எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவி காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடியவன் எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில்,

நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நம் நெஞ்சுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனாயிரம் பேரர்கள் எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் நம் பிள்ளைகள் எத்தனை பேர்! எத்தனை பேர்! இறுதியாக போர் முடிவதற்கு சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை, பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இங்கு மட்டும்தானா, தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள், வீட்டுக்குள் இல்லை என்றால் நெஞ்சு கூட்டுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே நெஞ்சிலே தலையிலே குண்டை சுமந்து இருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான், உன்னால் முடியும் வரை போராடு என்பதல்ல, நினைத்தது முடியும் வரை போராடு. முடிய வரை போராடு இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராட வேண்டும். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்லப் போகிறோமா? ஈழ மண்ணிலே பயணித்து போகிறபோது சிறு சிறு பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும், என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்?

நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக. அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன். இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்றில்லை, நஞ்சில்லாத உணவில்லை. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு. எனக்காக ஒருமுறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 3, 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால் அதற்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்திடுறேன். உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான மூன்றும் நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறுமா? இல்லை, என்ன மாறிட போகிறது பார்ப்போம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ அதை கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.

0: கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
1: என்னம்மா?
0: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
1: சொல்லம்மா.
0: நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியிலே எனக்கு தூக்கம் இல்லையே. என்ன வியாதி எனக்கு?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம் உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன் கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 52 தெரிந்த வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆம் அன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கவே பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் மனித கோசதியில் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம் நீங்களே
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773 Soul and Fire Events dot kilikoo.ca.
1: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இன்று மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5 மணி.
0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தின பிரதான விழா இன்று பிற்பகல் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தலைமையில் நாடாளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூவிக்கு அருகில் நடைபெறவுள்ளது. இவ்விழா நடைபெறும் காலப்பகுதியில் நாடாளுமன்ற வீதி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இதற்கமைய இன்று பிற்பகல் 3:30 முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலும், கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியகேம் சந்தியிலும் கட்டுப்படுத்தப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்று வீதிகளுக்கு திருப்பிவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வீதி கூடாக கொழும்பிலிருந்து வெளியேற வரும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலிருந்து பத்திரமுல்லை, பாலந்துன மற்றும் கியகோம் சந்திகூடாக தங்களது பயணத்தை தொடர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியன்னம சந்தியிலிருந்து கொழும்புக்குள் நுழைய வரும் வாகனங்கள் பலந்துன மற்றும் பத்திரமுல்லை ஊடாக திருப்பி அனுப்பப்படும். எனவே இந்த நேரப்பகுதியில் நாடாளுமன்ற வீதியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ள வாகன ஓட்டிகள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை தவிர்ப்பதற்காக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு தேசிய பாதுகாப்பு தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு வழங்கவில்லை என அவரது சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நினைவு தின விழாவில் மஹிந்தாவை தவிர்ப்பதற்கான தீர்மானம் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னலிகே வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் கருத்தையும் மனோஜ் கமகே இதன்போது மறுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நடத்தப்படவுள்ள இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான எந்தவொரு அழைப்பிதழும் முன்னாள் ஜனாதிபதிக்கு இதுவரை கிடைக்கவில்லை என சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சர் உபாலி பனிலகேவிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சராசரியாக இந்த வகை எபோலா தொற்றால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு 100 பேரில் சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். இதையடுத்து உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்து அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கினர். அதன்படி புனேவில் உள்ள தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் எபோலா பரிசோதனைக்காக ஒருங்கிணைப்பு ஆய்வகமாக செயல்படவுள்ளது. முக்கிய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் தனிமைப்படுத்தல் வசதிகள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எந்தவொரு சூழலையும் சமாளிக்க தயாராக இருப்பதாக நியூஸ் 18 மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் எபோலா பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள் பொதுமக்கள் பீதியடையவோ அல்லது உண்மையில்லாத தகவல்களை பரப்பவோ வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் பிரஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சாங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரீட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உள்ள நிலையானது 32 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. 7 மணிக்கு 60% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 12 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 7 பாகையிலும், வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் HD-யில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதாவது ஒரு கதை தரப்படும், அந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சியமா தமிழ் HD மற்றும் TVI மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6644-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான பூந்தோட்டம் ஒன்று இருந்ததா. அந்த அழகான பூந்தோட்டத்தில் நிறைய வகை வகையான பூமரங்கள் இருந்ததாம். அந்த பூமரங்கள் எல்லாத்துலேயும் நிறைய பூக்களோடு இருந்ததாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பூ வந்து, அது ரோஜா பூவாம், அது ஒரு சிவத்த கலர் ரோஜா பூவாம். அந்த பூ வந்து பார்ப்பதற்கு மிகவும் ஒரு கொள்ளி அழகாக இருந்ததாம். அந்த பூவினுடைய இதழ்கள் எல்லாம் அவ்வளவு கொள்ளி அழகாக இருந்ததாம். அந்த அந்த பூவை பார்த்து கொண்டு ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்ததாம். அவர்கள் ஏன் அதில் நின்று கொண்டிருந்தார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அது மட்டுமின்றி இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை. எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: அழகிய மாலை பொழுதில் CMR தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடைய இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
4: நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: என்ன
4: பாடல் தெரியும்?
5: அண்ணா தெரு, அண்ணா நகர் முத தெருவில் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு.
4: ஆமாம், SPB-யும் சித்திரா அவர்களும் பாடிய பாடல். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொல்லலாம், கேட்டீங்களா?
5: கதை சொன்னீங்க, அதுக்கு பதில் வந்து நான் நினைக்கிறேன் அவர்கள் காதலர்களா இருக்கலாம், காதல தினமா இருந்திருக்கும். அப்ப அவர்கள் அதை பார்த்து கதைச்சு கொண்டிருக்கணும், அழகான இதழ்கள். அப்ப அதுவும் கதைச்சு கொண்டிருந்திருக்கும், பூவும் கதைக்கும் ஆக்களும் கதைப்பினும். அப்ப சிவப்பான ரோஜாதான வில்லன் காதல் தினத்துக்கு என்ன பறிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கு.
4: அப்படி சொல்லியிருக்கும், பார்க்கலாம். உங்களுடைய பாடல், நீங்கள் உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: நன்றி, வணக்கம்,
4: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 5:16 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மாலை. வணக்கம் சாரா,
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கோம், நீங்கள்?
3: நானும் நல்ல சகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், எனக்கு என்ன பாடல் தெரியும்?
4: பாடல் வந்து எனக்கு தலைவன் தலைவி படத்துல பொட்டல முட்டாயி அந்த பாட்டு பாடி. என் பொட்டல முட்டாய்,
3: பொட்டல முட்டாயி. ஆமாம், சந்தோஷ்
4: அவங்களோட பாட்டு.
3: ஆமா, சொல்லுங்கள். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
4: அதுதான் நான் நினைக்கிறேன், அந்த அழகான பூ அழகு பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல வாசம் கூட நிறைய இருக்கிறது, எல்லோரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தேனீக்கள் வண்டுகள் கூட சுத்தி சுத்தி வருகிறது. ஆனால் அதை படிக்க முடியவில்லை. என்னன்னா முள்ளு இருக்கு அதுல, அதுக்கு பாதுகாப்பாக முள்ளு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: அப்படி நினைக்கிறீங்க, பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: நன்றி,
3: நன்றி. ஒழிக்கும் இந்த நேரம் 5:22. இந்த பாடல் வந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபாஷினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், சுப்லக்ஷினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் உடைய வரிகளில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:22.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ராஜி, கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மகிழ்ச்சியாவச்சாமா இருக்கிறேன். நன்றி.
1: நல்ல காலநிலை வழியில நடக்க போனீங்களா?
2: இன்றைக்கு போயில்லை. இன்றைக்கு கொஞ்சம் வெக்கையா இருக்குன்னு சொல்லி சொன்ன போயில்.
1: ஆமா, கொஞ்சம் வெக்கைதான் சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு இந்த பாடல் வந்து ஜானகி சபதம் படத்துல இருந்து, இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள் இரண்டும் எரிகின்றன, அந்த பாட கதம்
1: ஜானகி சபதம். ஆமா, கே ஜே ஜேசுதாசும் சுவர்ணலதாவும் பாடிய பாடல்.
2: ஆமா, அது பழைய பாடல், நல்ல பாடல்.
1: இன்னைக்கு இந்த பாடல் தெரிவி நீங்கள் தேர்வு செய்தீர்கள்?
2: மனதுல தோன்றுச்சு, மத்த கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி ஜாதிக்கு முதல் நினைவு வந்தது, நீண்ட நாள் கேட்க இல்லை. நல்ல பாடல், கேட்போம்
1: கண்டிப்பாக. அந்த பாடலோட நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: நீங்க சொன்ன கதையில அந்த பூ வந்து அழகா இருக்குது, ஆனா அங்கே பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நல்ல மனதுக்காரர்கள். யாராவது பறிக்க முனைந்து அதை அந்த பூவை மரத்திலிருந்து பறித்து விட்டால் அதனுடைய ஆயுள் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த அழகை யாரும் ரசிக்க முடியாது. அதனுடைய எல்லோரும் நல்லவர்கள் என்ற முடிஞ்சால் அந்த அழகை ரசிக்கிறார்கள். அழகை அழகென்பதற்கு ரசிப்பதற்குத்தான், அதை கசக்கி முகர்வதற்கு அல்ல. அதை உணர்ந்து கொண்ட மனிதர்கள் தான் அங்கே ரசித்துக் கொண்டிருக்கார்.
1: சூப்பர், அழகான ஒரு பதில் கொடுத்தீர்கள். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வி குமாரனுடைய சேமிப்பில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:28.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நான் சுகம், நீங்கள் சுகமா? சுமங்கலியா முடிவு காலம் பூம்பட்டோடும் வாழ வாழ்த்தி கொண்டு
0: நன்றியம்மா.
1: குண்டத்திலிருக்கு கொண்டாட்டம் வந்த பாட்டை கேட்கறேன். அடுத்த நீங்கள் சொன்ன கேள்விக்கு அந்த பூ வந்து வாடாமல் வடிவா இருக்கக்கூடிய காதலர் நேரத்துக்கு எல்லாரும் சொல்லுங்க சொல்லும். நீங்கள் காதலர் நேரத்துக்கு என்ன பார்த்து ரசிக்கிறீர்கள்? ஒருத்தரும் என்ன ஆயாரையுங்கோ நானா? நீங்கள் என்ன புடுங்கி விட்டீங்கன்னா நான் ஒரு சுருநீரத்தால வாடி விட்டுடுவேன். உங்களோட மனமும் வாடி போடும். என்ன சந்தோஷமா இருக்க விடுங்கோ, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்களண்டு. நாங்கள் அங்க ஊர்ல ரோஸ் வளர்த்து நாங்கள் நான் வந்து ரோஸ் தான் கடை கட்டி கொண்டு
0: போறேன்.
1: போட்டு எடுத்து கொண்டு போட்டார் 35 வருஷம். வாடாத பூவா தான் நாங்கள் வளர்த்த. நாங்கள் வளர்த்தது கண்டிலிருந்து பர்பிள் கலர்லும் கொண்டு வந்தவர். அவருக்கு மரங்கள் பூ தடியல் தோட்டங்கள் ஆசை.
0: நல்லது நல்லது. ஆமா, நீங்க சொல்றது வந்து அந்த கடைசியில் வந்து அது கரகி போற அப்படின்னா?
1: உங்களுடைய
0: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து சதீஷினுடைய இசையமைப்பில், ரகுநாதனுடைய, ரத்னபாலனுடைய வரிகளில் வந்த பாடல், தேவாவினுடைய இசையில். ஒழிக்கும் இந்த நேரம் 5:35.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: நீங்கள் இணைந்து 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சேவலகுமார்? வெளியில நல்ல கால நிலை, வெளியில இடம்
4: போயிலேன் போறா.
3: நல்லது சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியுது?
4: என்ன
3: பாடல் தெரியும்?
4: சட்டென்று மாறுது வானிலை படத்துல ஸ்ரீயா கோஷல் பாடின சட்டென்று மாறுது வானிலை, அந்த பாட்டை கேட்போம்.
3: அந்த பாடல் கேப்போம். அது ஒரு புது பாடல், இப்ப புதுசா வந்த திரைப்படம். நீங்கள் அப்படியான பாடலுக்கு தான் தேர்வு
4: செய்வீர்கள். விருப்பம்
3: திருப்பி சொல்லுங்க. ஆமா, அந்த பாடலுடன் நாங்களோட கதையும் சொல்லுங்க. அதாவது என்னென்றால், ஒரு அழகான பூந்தோட்டம் ஒன்று இருந்ததா. அந்த பூந்தோட்டத்துல நிறைய வகை வகையான நிறைய பூமரங்கள் இருந்ததாம். அந்த பூமரங்கள் எல்லாத்துலயும் வந்து அழகான பூக்களோட தான் அந்த பூமரம் எல்லாம் இருந்ததா. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அங்க ஒரு ரோஜா பூ இருந்ததாம். அது வந்து ஒரு சிவப்பு கலர் ரோஜா பூவாம். அது மிகவும் அழகாக, அவ்வளவு கொள்ளி அழகாக இருந்ததாம். அதனுடைய இதழ்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்ததாம். அந்த மரத்தை சுற்றி ஒரு கூட்டமே இருந்ததா. அவர்கள் ஏன் அந்த மரத்தை சுற்றி நின்றார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில நிறைவு செய்யலாம்.
4: அழகான கூட்டமா தான் நிற்கிறது. அதனால ஜனங்கள் கூட்டமா நின்று இந்த ரோசா பூவை ரசிச்சிருக்கேன். அந்த பூ மற்ற ரோசாக்கு இந்த பூவிலும் இது கொஞ்சம் கண்ணு கவுத்து நினைச்சோ. சிவப்பு வந்து அதோ டேஞ்சரஸான கலர் தான். அழகு ஆபத்துல, அழகு ஆபத்துன்ற மாதிரி ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஆபத்தான கலர் தான். ரெட் சிக்னல் நின்றுட ஒண்ணுமே இல்லையா ரோட.
3: அப்ப இப்ப இந்த ஆபத்து

0: நீங்களும் அப்படி நின்றுக்கிறீங்களா அழகா பாத்து ரசித்துக் கொண்டு?
1: அதெல்லாம் ஒரு காலத்துல, அப்படிதான்
0: ஒரு காலத்துல. பாடலும் கேட்டு மக்களுங்க நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. இந்த பாடல் வந்து சினேகனுடைய வரிகளில் வந்த பாடல். ஸ்ரேயா கோஷனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 5:45.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்குற, எப்படி இருக்கிறது?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லாக்கும் நல்லாக்கும் நல்லாக்கும். நல்ல ஒரு காலநிலையிலையும் வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி.
1: நன்றி சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் தெரியும். இந்த குப்க வந்த கருப்பு படத்தை, இந்த கருப்பண்ண பாட்டு கேட்போம். அதுக்கு முதல் இன்றைக்கு நடிகர் பிறந்த நாள் நினைவினால் முரளி முரளி அவரை நினைவு கூர்ந்தோம். மற்ற என்னுடைய தங்கச்சி இந்த பிறந்த நாள் சுமதி, சுமதி அவட பேர். அவருடைய வாழ்த்திக்கொண்டு மற்ற என்னுடைய நல்ல ஒரு நண்பி குமுதினி என்ற அவற்ற ஹஸ்பண்டும் ரவி, அவ இன்னைக்கு திருமண நாளை கொண்டாடினும் அவையும் நூடிவான் வாழ்த்திக்கொண்டு மற்ற என்னுடைய சகல் என்ற ஒன்றவட்ட சகோதரம் ருக்கி சின்னையா என்று அவரும் பிறந்த நாளை கொண்டாடுற வாழ்த்திக்கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுற திருமணம் கொண்டாடுற எல்லாம்
1: அப்படியா
2: பயங்கர ரசி ரசி நாங்க ரசிகர் தாங்க. அழக பார்த்தோன்னு அப்படியே மயங்கி அப்படியே நின்றுவோம்.
1: என்ன அடி வேண்டாம இருந்தா சரி,
2: அதுல கொஞ்சம் கவனம்,
1: அதில் கவனம். ஆமாம். உங்களுடைய சகோதரிக்கு என்ன பெயர்?
2: சுமதி.
1: சுமதி, ஆமாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: ஆமாம், சுமதி அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல் சாய பைக்கர் அவர்களுடைய இசையமைப்பில் மகாலிங்கம் மற்றும் அவர்களுடைய குருபணி இந்த பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:51 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD ஆவலி நியூஸ்.
3: ஜனாதிபதி அருள்குமார திசாநாயகவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள புதிய வேலைத்திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இத்திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இந்த நிதியாண்டுக்குள்ளேயே சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள வேலைத்திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுத்தல், வேலைத்திட்டங்களை செயல்படுத்தும் போது பராமரிக்கும் போதும் அந்தந்த நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மொத்தம் 5289 முப்படை வீரர்கள் அடுத்த கட்ட பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுக் கொண்டனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய் நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய முப்படைகளின் உறுப்பினர்களின் ஈடுகிணையற்ற தியாகங்களையும் முன்மாதிரியான சேவையையும் கௌரவிக்கவும் பாராட்டவும் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினம் ஆண்டுதோறும் மே 19ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த பதவி உயர்வுகள் அந்தந்த சேவை தளபதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் முப்படைகளின் நிறுவப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு இணக்கமும் வழங்கப்பட்டுள்ளன. நீட் மறுத்தேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்காக தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் 2026 நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதியிருந்தனர். இருப்பினும் வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நீட் தேர்வை கணினி மூலம் நடத்த வேண்டும், குறிப்பாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இளநிலை நீட் மறுதேர்வை கணினி மூலம் முறையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்படும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையை கலைத்துவிட்டு தேசிய தேர்வுகள் ஆணையம் என்று உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் பிரஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சாங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிழையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. காசாவுக்கு சென்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய படகுகள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டு தனது சகோதரி கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கொனோலி தெரிவித்துள்ளார். குளோபல் சமூக சமுத் நிவாரணப் படகு குழுவிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் அழைத்துச் செல்லப்பட்ட 6 அயர்லாந்து பிரஜைகளில் அயர்லாந்து ஜனாதிபதியின் சகோதரியான மார்கரெட் கொனலியும் ஒருவர் என அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி, இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை தருகின்றது என்றும், அவருடன் படகில் இருந்த ஏனைய சகாக்கள் குறித்தும் தாம் பெரிதும் கவலை அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 33 அயர்லாந்து பிரஜைகள் இஸ்ரேலால் இதுபோன்ற சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதா இல்லையா என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் கொடூரமானது. இந்த இனப்படுகொலைக்கு துணை போகும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 32 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 70% காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகையில் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாதலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான பூந்தோட்டம் அடி இருந்ததாம். அந்த பூந்தோட்டத்தில் வந்து விதம் விதமான அழகான பூமரங்கள் எல்லாம் இருந்ததாம். அந்த பூமரங்கள் எல்லாத்துலேயும் நிறைய பூக்களோடு தான் அந்த பூமரங்கள் எல்லாம் இருந்ததாம். அங்கே வந்து ஒரு ரோஜா பூ இருந்ததாம். அந்த ரோஜா பூ வந்து ஒரு சிவப்பு கலர் ரோஜா பூவாம், மிகவும் அழகான பூவாம். அந்த பூ வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு கொள்ளி அழகான பூவாம். அந்த பூவினுடைய இதழ்கள், அந்த பூவின் இதழ்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்ததாம். அந்த மரத்தை சுற்றி ஒரு கூட்டமே நின்றுதான். அவர்கள் ஏன் நின்றார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டுமாகலாம். இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டுமாகலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: இது பவிதான கதைக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து வாழ்வே மாயம் படத்துல இருந்து நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ற பாட்டு.
0: ஆமாம், எஸ்பிபி பாடிய பாடல்.
1: பாடின பாட்டு.
0: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம். இது நேரம் 6:15.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், இது ரவிமாலா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு
3: சந்தர்ப்பம் கிடைக்கிறது, நிகழ்ச்சியை கேடு கொண்டிருக்கிறது, கலந்து கொள்ளத்தான் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் கலந்து கொள்றேன்.
2: கண்டிப்பாக, நன்றி. உங்கள் வருகைக்கு சொல்லுங்கள், எனக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு என்னை அறிந்தால் அந்த படத்துல இருந்து மலைவரப்போகுது என்ற பாட்டு. நீங்க மலைவரப்போகுது வெறுட்டுறீங்களோ அதுக்காக மலை வரத்து கொண்டு பாட்டு கேக்குறேன். எல்லா டீச்சும் சரியான வைக்கு, அப்ப கொஞ்சம் குளிர்விக்கிறது மழை வரட்டும்.
2: சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த பாடல் வந்து இளையராஜா மனோஜ் ஆனக்கு இணைந்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் வரும், அது நான் ஒரு கேள்வியும் கேட்டேன்.
3: வெளிப்படுத்த சகல வழிகளையும் முயற்சிதான் அந்த ரோஜா ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்ல. கடைசி என்ன செய்யுது, அந்த வண்டு தன்னால அந்த முள்ளுல குத்தி குத்தி குத்தி அந்த ரத்தத்தை அந்த ரோஜாக்கு காட்டிது. நான் உண்மையான கொடுத்தவங்க தான் காதலிக்கிறேன், இந்த தியாகத்தை பார், இந்த காதலுக்காக என் உயிரியை தியாகிறேன். அப்படி குத்தி குத்தி கூட அப்படியே கீழே விழுந்து போச்சு. அப்ப இந்த காதலை சேர்த்து வைக்கிறதா பிரிச்சு வைக்கிறதான்னு தெரியாம தனம் எல்லாம் கூடி அதுல காய்ச்சி அதான் பார்த்து கொண்டு வந்த என்ன செய்யறேன்னு தெரியாம அடுத்த முடிவு என்ன ஒடுக்கே இல்லை.
2: சூப்பர், அழகான ஒரு கதையை சொல்லி முடித்து விட்டீங்க. சூப்பராக இருந்தது, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி நன்றி.
2: ஆமா, உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல். வழக்கம் இந்த நேரம் 6:22. ஆமாம், மன்னிக்கவும், இந்த பாடல் வந்து கரஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:22.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1,200 வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் காசி நான் வந்திருக்கிறேன்
1: எப்படி இருக்கிறீங்க
4: சுகமா இருக்கலாம் மனல சந்தோஷமா இருக்கும் வேலை சுதந்திர தொடிகள் சந்தோஷம் கூட
1: நல்லது சொல்லுங்கள் எனக்கு என்ன பாடல் தெரியும்
4: இன்னைக்கு நாடோ தொண்டல் படத்திலிருந்து மணிய மணிக்குயிலே அந்த பாட்டை கேட்போம்
1: அந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பு வந்த
4: பாடல்
1: இந்த பாடல் வந்து இளையராஜாவும் மனோவும் ஜானகியும் பாடிய
4: பாடல்
1: மக்களுங்கள் நன்றி
4: நன்றி வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி வழிக்கும் இந்த நேரம் 6:30
5: மணியே மணிக்குயிலே மால இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய மலவரணம் பிரசாத் மகா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
4: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
5: என்ன காவலாசனத்துல இருந்து ரோஜா ரோஜா என்ற பாடல். என்ன நீங்க கேட்ட கேள்வி வந்து அந்த சிவப்பு ரோஜா அந்த அழகை பற்றி தான் கேட்ட நீங்க அந்த அழகு.
4: ஆமா,
5: என்னட்டு சொன்னாலும் இப்ப ரோஜா ராஜான்னு சொல்லலாமல்லோ. அப்ப இப்ப நாங்கள் சில இப்ப நாங்கள் சந்தி படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து சிறங்கள்ல சில பெண்களை பார்த்து சொன்ன அழக காலதான் அவைக்கு அந்த திமிருங்களை கண்டு திரும்பி பார்க்க போறதுன்னு நாங்க மனசுக்கு நினைக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி அப்ப ரோஜான்னு சொல்லி இருக்கும், நான் ராஜா மாதிரி நான் திமிர் இல்லை, ஆனால் அரசன் மாதிரி நான் திமிர் இல்லை, எனக்கு அழகண்டு, ஆனால் நான் இப்ப வெளியால பாக்கா முள்ளே வந்து நான் இந்த கண்ணை மூடிக்கொண்டு குத்தினா குத்தினா சிவப்பு திரும்பியா, மற்றபடி நான் காதலர்களுக்கு எல்லாம் என்ன முட்களை இடம் விட்டு அந்த அந்த எல்லாரும் காதலுக்கு அந்த சிவப்பு ரோசா கொடுக்குறேன்னு எல்லா மற்ற எல்லா நல்ல விஷயத்துக்கும் ரோசான இப்ப மதஸ்து எல்லாத்துக்கும் எப்பவும் நான் வந்து வெளியிலிருந்து பார்க்கவும் அந்த ரோஸ் போட்டர்களுடைய முகத்துக்கு பூசினால நிறைய நன்மைகள் செய்யறோம். அதாலதான் எல்லாரையும் அழகா வச்சிருக்கிறதாலையும் இல்லாட்ட பார்வையை இடன்றபடியா நான் எப்பவும் எல்லாரையும் அழகா இருக்கிறேன் சொல்லி இருக்கும்
4: பார்க்கலாம். நல்ல பதில், பார்க்கலாம் சரி என்று உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். உழைக்கும் இந்த நேரம் 6:38.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
2: முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் எப்படி இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: பாடல் சிவப்பே.
0: ஆமாம், இந்த பாடல் வந்து ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் இணைந்து பாடிய
3: பாடல்.
0: சொல்லுங்க.
3: அப்ப நான் நினைக்கிறேன்

0: பூ சொல்லியிருக்கும், ரோசாப்பூ சொல்லியிருக்கும், தான் தனித்துவமா இவ்வளவு எல்லாருக்கும் நல்ல ஒரு அழகா தெரியறதுன்னா அதுல தனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லியிருக்கணும். என்னன்னா தான் மகிழ்ச்சியா இல்லாட்டிக்கும் மற்றவர்கள் தன்னை நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கிறதால தனக்கு நிறைய பூரிப்பா இருக்கு. அப்ப தான் இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கும். அந்த பூ வந்து அவையிலும் வந்து அகலாக ரசிச்சிருப்பேன் மகிழ்ச்சியை எல்லாரும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் தானே,
1: சந்தோஷம் தானே, அதுதானே, அது மிகவும் மிக்க சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல பதில் தான். உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
0: நன்றி.
1: நன்றி. வழக்கம் நேரம் 6:46.

0: Asian textiles in Maabaram mega sale. Worldwide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear. Men's collection. Kurti $2,410. Nighty $3,410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians mega sale.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், காணவில்லை. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
5: ஆமா, ஒரு டொயலெட் உள்ள பயணம். இப்ப இங்க போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் இந்திய மாதிரி இல்லை தானே?
1: ஆமா,
5: நெச்ச நேரம் போக முடியாது, நெச்ச நேரம் திருப்பி வர
1: முடியாது. உண்மைதான். என்ன பாடல் தெரியும்?
5: என்ன ராசா படத்துல இருந்து அந்த 10 ரூபாய் பாடல்.
1: ஆமாம், உங்களுடைய சத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
5: நன்றி, நன்றி, வாய்ப்பு, நன்றி கொஞ்சம். ஆமாம்,
1: நன்றி. இந்த பாடல் வந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல். அருண்மொழி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:54.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் நம்பியாயிருக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா அந்தமா இருக்கேன், நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சிலங்களை என்ன பாடல் தெரியுது?
2: சாமத்தில் பூத்தமல்லி என்ற படம், உங்களில் ஒட்டி என்ற திரைப்படத்தில்
1: இருந்து வருகிற பாடல்.
2: நன்றி அம்மா.
1: கேட்டுமா கேளுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி முன்னிட்டு வைக்கிறேன்.
1: நன்றி. இந்த பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமன் இந்த பாடிய பாடல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRன் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: ஜனாதிபதி ரகுமார திசாநாயகவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள புதிய வேலைத்திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இத்திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இந்த நிதியாண்டுக்குள்ளேயே சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள வேலைத்திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுத்தல், வேலைத்திட்டங்களை செயல்படுத்தும் போது பராமரிக்கும் போதும் அந்தந்த நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மொத்தம் 5289 முப்படை வீரர்கள் அடுத்த கட்ட பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய் நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய முப்படைகளின் உறுப்பினர்களின் ஈடுகிணையற்ற தியாகங்களையும் முன்மாதிரியான சேவையையும் கௌரவிக்கவும் பாராட்டவும் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினம் ஆண்டுதோறும் மே 19ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த பதவி உயர்வுகள் அந்தந்த சேவை தளபதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் முப்படைகளின் நிறுவப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு இணக்கமும் வழங்கப்பட்டுள்ளன. நீட் மறுத்தேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்காக தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் 2026 நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதியிருந்தனர். இருப்பினும் வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நீட் தேர்வை கணினி மூலம் நடத்த வேண்டும், குறிப்பாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இளநிலை நீட் மறுதேர்வை கணினி மூலம் முறையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்படும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையை கலைத்துவிட்டு தேசிய தேர்வுகள் ஆணையம் என்று உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் பிரஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துக் கொண்டார். சாங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிழையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. காசாவுக்கு சென்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய படகுகள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டு தனது சகோதரி கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கொனோலி தெரிவித்துள்ளார். குளோபல் சமூக சமுத் நிவாரணப் படகு குழுவிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் அழைத்துச் செல்லப்பட்ட 6 அயர்லாந்து பிரஜைகளில் அயர்லாந்து ஜனாதிபதியின் சகோதரியான மார்கரெட் கொனலியும் ஒருவர் என அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி, இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை தருகின்றது என்றும், அவருடன் படகில் இருந்த ஏனைய சகாக்கள் குறித்தும் தாம் பெரிதும் கவலை அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 33 அயர்லாந்து பிரஜைகள் இஸ்ரேலால் இதுபோன்ற சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதா இல்லையா என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் கொடூரமானது. இந்த இனப்படுகொலைக்கு துணை போகும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 29 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் 8 மணிக்கு 80% காணப்படுகின்றன. 4.9 மில்லிமீட்டர் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகையில் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான பூந்தோட்டமாம். அந்த பூந்தோட்டத்தில் விதம் விதமான அழகான பூமரங்கள் எல்லாம் இருந்ததாம். அந்த பூமரங்கள் எல்லாம் விதம் விதமான பூக்கள், அழகான பூக்கள் எல்லாம் இருந்ததாம். அங்கே வந்து ஒரு பூ வந்து ஒரு சிவப்பு ரோஜா பூ இருந்ததாம். அந்த பூ வந்து மிகவும் அழகான பூவாம், பார்ப்பதற்கு அவ்வளவு கொள்ளை அழகாம். அந்த பூவினுடைய இதழ்களும் அவ்வளவு அழகாக இருந்ததாம். அந்த பூமரத்தை சுற்றி வந்து ஒரு சின்ன கூட்டமே நின்றுதாம். அவர்கள் ஏன் நின்றார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை. பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 2 2.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: எப்படி இருக்கிறீங்க வெண்பா?
2: என்ன
0: பாடல் தெரியுது
2: எனக்கு? காலக்கோட்டையில சப்பு லோலாக்கு குழுங்குது குழுங்குது.
0: ஆமாம், அஜித்தினுடைய திரைப்படம் SPB பாடிய பாடல்.
2: ரோஜாக்கு வந்து பெருமை தான் மிளகு இருக்குள்ள மிளகா இருக்குன்னு பார்த்தா மிளகு விரும்பிக்கல கொண்டு வேலை பெருமையா இருந்ததா. மட்டும் மிளகு பூக்கள் இருக்கு என்னத்தானே சுத்தி மிளகு விரும்பிக்கணும்னு சொல்லி அதை பார்த்தா கொஞ்ச நேரத்தால ரெண்டு மூணு பேர் வந்தினமோ அதுல பார்த்தா ஒரு மயதான வேற கொண்டாந்து அவர் 20 வருஷம் அவர் வந்து அந்த பூங்காவை முதல் எல்லாம் உருவாக்கினார், பூக்களை உருவாக்கின ஒரு ஆள் அந்த 20 வருஷத்துக்கு பிறகு அவர் வெட்டியா பண்றாருன்னு சொல்லி அவடத்துல வந்து மீட்டிங் சொல்லி அவருக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சு எல்லாம் வந்து கை தட்டி எல்லாம் செய்திருக்கலாமா. அப்ப அதுக்கப்புறம் அந்த ரோஜாக்கு விளங்கிச்சுதான் தன்னை பார்க்க நிக்கையில அந்த பாராட்டு விழாவுக்கு தான் நம்மள செலவு நின்றது. ஆனா தன் உருவாக்கத்துக்கு பின்னால இன்னும் ஒரு ஆள் இருக்கிற அப்ப அவரு அந்த தண்ட அளவுக்கு பின்னால் இருக்கிற வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆளை அதை நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும் உணர்த்துவதா இருந்திருக்கும்.
0: சூப்பர். எனக்கு இது இப்படித்தான் பிடிக்கும். விதம் விதமான கதைகளை நீங்கள் தயாரித்து கொண்டு வரும்பொழுது கேட்பதற்கும் அழகாக இருக்கும், அதை சொல்வதற்கும் அழகாக இருக்கும். நல்ல ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாடல்
2: கொண்டு வர கதைக்கு சரியா நான் சொல்ல.
0: ஆமா,
2: நன்றி.
0: இது வந்து நீங்கள் ஒரு தலைப்பு தந்தா நீங்களே கதையை தயாரிக்கலாம், நீங்களே அந்த கதையை தொடரலாம். விதம் விதமான கதைகள் தொடரும் பொழுது அந்த கதையை கேட்பதற்கு அது அழகாக இருக்கும்.
2: நன்றி,
0: சூப்பர், நன்றி. SPB-யின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7 மணி 18 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் ஷெரின் கலக்கு. எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா இருக்கேன்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு சாமுராய் படத்துல என்ன மூங்கில் காடுகளே.
2: நீங்க படிப்பீங்களா? இல்ல, நாங்க கேப்போம். அப்படியா?
3: ஆமா
2: ஆமா ஆமா. இந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
3: கதை கேட்டு கதை சொல்லே.
2: கதை வேண்டாம்
3: வேண்டாம்.
2: நல்லது, பாடல் மட்டும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் திப்பு அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:25.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி. The customer you're trying to reach
2: is not available. பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
3: என்ன
1: பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்து பாட்டு வந்து யார் இந்த தேவதை, படம் வந்து உன்னை நினைத்து, அந்த படம்
1: உன்னை நினைத்து ஹரிஹரன் பாடிய பாடல், நல்ல ஒரு பாடல்.
3: ஆமாம்,
1: கேட்டுமா கேளுங்கள். நன்றி
3: நன்றி.
1: வேலைக்கு வந்த நேரம் 7:32.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைடு நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்?
2: ஆரோக்கியமா இருக்கேன்.
1: என்ன பாடல் தெரியும்?
2: கற்புக்கார சேர்ந்த திரைப்படத்தில் இருந்து நல்வாக்கந்த பாட்டை இருந்துங்க.
1: ஆமா, கேட்டு மக்களுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமாக உற்சாகமா உங்களோட சந்தோஷமா இருக்கேம்மா.
4: வெளியில எல்லாம் நடக்க போனீங்களா? நல்ல காலநிலை
5: எல்லாம் நடந்து முடிஞ்சு உங்களோட நேர்த்தியில பங்கு பெற்றேன்னு நிக்கிறேன். எனக்கு அன்வர்சரி தம்பி ரமேஷ் பௌஷியமான அனிவர்சரி நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
4: நல்லது. என்ன பாடல் தெரிவு?
5: நீங்களும் தெரிவு தெரிஞ்சு
4: விளங்கவில்லை.
5: தெய்வம் தந்த வீடு,
4: தெய்வம் தந்த வீடு. ஆமாம், கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி.
5: நன்றிமா, வாய்ப்பு.
4: நன்றி.

0: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட் கோ.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க தாவா?
2: நான்
1: நல்ல சகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
2: சிப்பி இருக்கிறது முத்து இருக்கிறது திறந்து பார்க்க நீதமில்லை.
1: எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், நன்றி. அது என்னவென்றால், கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் ஒன்று இருந்ததாம். அந்த பூந்தோட்டத்தில் விதம் விதமான அழகான பூமரங்கள் எல்லாம் இருந்ததாம். அந்த பூமரங்களில் அழகான பூக்கள் எல்லாம் இருந்ததாம். அந்த பூக்களில் ஒரு பூ வந்து ஒரு ரோஜா பூவாம், அந்த பூ வந்து ஒரு சிவப்பு நிற ரோஜா பூவாம். அது பார்ப்பதற்கு மிகவும் கொள்ளி அழகாக இருந்ததாம். அதனுடைய இதழ்கள் வந்து, அந்த ரோஜா பூவினுடைய இதழ்கள் வந்து அவ்வளவு அழகாக இருந்ததாம். அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் கூட்டமாக நின்றார்களாம். அவர்கள் என்ன பார்த்தார்கள், என்ன அந்த கதையை தொடரச் சொல்லி கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, அவர்கள் வந்து அந்த பூக்கள் பூவினுடைய அழகைத்தான் பார்த்து ரசிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதுதான் இல்லை. அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், இந்த இதில் இந்த மரத்தில் இன்னும் குறை கண்டுபிடிக்கலாம் தான் பார்த்திருக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது மிகவும் நுணுக்கமாக பார்த்து அதில் ஒரு அதில் அந்த ரோஜா செடியில் முட்கள் இருப்பதை பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்டு அதுதான் அதனுடைய குறை என்று கண்டுபிடிக்கிறார்கள். அப்படித்தான் இந்த உலகத்தில் நம்ம சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நம்மளுடைய ஏதாவது பாசிட்டிவ் சைட்டை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏதாவது எங்களில் குறைகள் கண்டுபிடிக்கலாமா, எங்கள் தப்பு கண்டுபிடிக்கலாம் தான் பார்ப்பார்கள். அப்படி பார்ப்பவர்கள் தான் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும் நம்முடைய வேர்த்து என்னென்று நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் சொன்னால், சுற்றி இருக்கிறவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அதையும் நாங்கள் ரியலைஸ் பண்ணி நாங்கள் வாழலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ரெண்டையுமே நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, எங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து நாங்கள் எங்களை யாராலையுமே அதை உடைக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். இதுதான் இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ற விடயம். என்னவென்றால், வென் யூ ரியலைஸ் யுவர் வேர்த் வந்து யூ கேன் ஆல்வேஸ் வந்து ப்ளூம் லைக் எ ரோஸ் ஃப்ளவர்ன்னு சொல்கிற மாதிரி நீங்களும். இதுதான் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: தொடர்ந்து நீங்கள் 9:30 வரை சீயமாட்டாமலே எஸ்டிமேட்டும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-4059.
1: காத்திருக்கும் அனைத்து இசை உள்ளங்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள். மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் ஊடாக இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் சிஎம்ஆர் டிவிஐ குழுவினர் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதை இட்டு நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த இணைக்கும் இசை நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக திறம்பட நடாத்தி வருகின்ற சிஎம்ஆர் டிவிஐ குழுவினருக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதை இட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே இந்த முள்ளி